பக்தி மாலை கேட்டீர்கள். இன்று காலை 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, தொடர்ந்து மதுர கீதம். காலை 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 6:35:10.

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரி

0: சராசரியாக காற்று மணிக்கு 4-5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடிவார பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தை பொறுத்து கொடுக்க வேண்டும். வறண்ட வானிலையினை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடிக்கலாம். அதிகபட்ச வெப்பநிலை வெள்ளை ஈ பெருக்கத்திற்கு சாதகமாக இருக்கும். மஞ்சள் தேமல் நோயினை பரப்பும் வெள்ளை ஈயினை கட்டுப்படுத்த 5% வேப்ப விதை சாறு அல்லது தயாமித்தாக்சம், இதனை 50 மில்லி லிட்டர் என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். மஞ்சள் ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 10 என்ற அளவில் வைத்து வெள்ளையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு மூங்கில் குச்சிகளை கொண்டு முட்டுக் கொடுக்க வேண்டும். ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். 60 நாள் வயதான மஞ்சள் பயிரில் 2வது மேலுரமாக 55 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரங்களை இட வேண்டும். ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதால் கரும்பிற்கு தோகையுரித்து முட்டு கொடுக்க வேண்டும். இடைக்கணு புழுவை கட்டுப்படுத்த முட்டை ஒட்டுணியான ட்ரைகோடெர்மா கைலோனிஸ் அட்டையை 2.5 cc 1 ஹெக்டர் என்ற வீதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை 4வது மாதத்திலிருந்து வயலில் கட்டிவிட வேண்டும். அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்தலை ஒத்திவைக்க வேண்டும். நடவு செய்த வயல்களில் போதுமான வடிகால் வசதி செய்ய வேண்டும். வாடலுணை தாக்கம் காணப்படின் பாதிக்கப்பட்ட பயிரை அகற்றிவிட்டு ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 250 கிலோ தொழு எருவுடன் கலந்து இட வேண்டும். தக்காளியில் அசுவினி மற்றும் இலைப்பேன் தாக்கம் காணப்படின் தயோமிதாக்சம் 70 WS என்ற மருந்தை 1 ஹெக்டருக்கு 420 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். இலைக்கருகள் நோய் அறிகுறி தென்படின் மேங்கோசெப் 35 என்ற மருந்தை 0.5 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களை சுற்றிலும் சாக்குப்பைகளை தொங்கவிட வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இனி கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களின் ஆதார மற்றும் உண்மை விலை நிலவரம் பற்றி தெரிந்து கொள்வோமா? நெல் ஆதார விலை கோ 54 ரகம், விதை இருப்பு 1770 கிலோ, இதன் 1 கிலோ விலை 44 ரூபாய். நெல் ஆதார விலை கோ 56, விதை இருப்பு 6180 கிலோ, இதன் விலை 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 55, விதை இருப்பு 1567 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 52, விதை இருப்பு 2858 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 59, விதை இருப்பு 11036 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 54, விதை இருப்பு 60 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 56, விதை இருப்பு 2000 கிலோ, இதனுடைய 1 கிலோ விதை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். அலைபேசி எண் 9865006933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சின்ன வெங்காயத்திற்கான விதைப்புக்கு முந்தைய விலை முன்னறிவிப்பு. சின்ன வெங்காய உற்பத்தியில் உலகளவில் இந்தியா முன்னணியில் உள்ளது. மேலும் தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகியவற்றில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. 2024-25 ஆண்டில் 0.44 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சின்ன வெங்காயம் ஹெக்டேருக்கு சராசரியாக 12 டன் என்ற உற்பத்தி திறனுடன் 5.2

0: 2.8 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் திண்டுக்கல், திருப்பூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்கள் இதன் முக்கிய உற்பத்தி பகுதிகளாகும். உள்நாட்டு தேவை பெரும்பாலும் இப்பிராந்திய உற்பத்தியின் மூலமும் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வரும் வரத்துகள் மூலமும் ஈடு செய்யப்படும். அதேவேளையில் தமிழ்நாடு ஒரு முக்கிய ஏற்றுமதி மையமாகவும் செயல்பட்டு இலங்கை, வங்காளதேசம், மலேசியா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளின் சந்தைகளுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வர்த்தக வட்டாரங்களின்படி நடப்பு பருவத்தில் சின்ன வெங்காயத்திற்கு சர்வதேச அளவில் நல்ல தேவை இருப்பதால் மொத்த வெங்காய உற்பத்தியில் தோராயமாக 5 முதல் 10% வரை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது பெரம்பலூர், தாராபுரம், பல்லடம், உடுமலைப்பேட்டை மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளிலிருந்து அறுவடை செய்யப்படும் புதிய சின்ன வெங்காய வரத்து திருச்சி மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள முக்கிய சந்தைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் கடந்த 15 ஆண்டுகளாக திண்டுக்கல் சந்தையில் நிலவிய வெங்காயத்தின் விலைகளை ஆய்வு செய்து சந்தை ஆய்வுகளையும் மேற்கொண்டது. ஆய்வுகளின் அடிப்படையில் தரமான சின்ன வெங்காயத்தின் சராசரி பண்ணை விலை அறுவடையின் போது கிலோவிற்கு 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் இதுவரை கூறிய சந்தை ஆலோசனை அடிப்படையில் முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகின்றனர். மேலும் சந்தை விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 3, மேலும் தொழில்நுட்ப விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள பேராசிரியர் மற்றும் தலைவர் காய்கறி பயிர்கள் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 3 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை கோபி வட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். இரவு 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஏறும் ஊரும், இதில் அதலக்காய் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும்.

0: இருப்பது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதா முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை

0: சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற கடுமையான தண்டனைகளை வழங்க இது வகை செய்வதாக கூறினார். வழக்குகளை விரைந்து முடிக்க மாநில அரசுகள் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதை இச்சட்ட மசோதா கட்டாயமாக்குவதாக அவர் குறிப்பிட்டார். தேர்வு முறைகேடுகள் முக்கியமான பிரச்சினை என்று அவர் தெரிவித்தார். வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கும் கல்வி முறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவரவும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். அமைச்சரின் பதிலுரையின் போது எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் ஏற்கனவே இந்த மசோதா நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாகவே வினாத்தாள் முறைகேடு பிரச்சினை நிலவுவதாகவும் இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கல்வி மற்றும் தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியதன் அவசியத்தை அரசு உணர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் கடுமையான சட்ட விதிகளை கொண்ட மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளதாகவும் இது மாணவர்களின் நலனை பாதுகாத்து வெளிப்படையான தேர்வு முறையை ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: நிறைய கான்ட்ராக்ட்ஸ், பிரசாதம் ஸ்டால்ஸ் கொடுக்கறது, பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில் நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸில் நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று, இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைனில் வந்து நடக்க போகுது. ஆன்லைன்லேயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லேயே நடக்கும். டெண்டர்கள் எடுக்கும் பொழுது லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து மாற்றிக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால் வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மதுரை, கோபிச்செட்டிப்பாளையம், தேனி ஆகிய இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் அலட்சியம் மற்றும் தவறான சிகிச்சைகள் குறித்த தகவல்கள் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக தாவேக்கு அரசு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றம் என்று கூறிய ஆட்சிக்கு வந்த தாவேக்கு அரசு நிர்வாகம் தெரியாமல் திணறி வருவதாக அவர் கூறியுள்ளார். இனியாவது மக்களின் அடிப்படை தேவைகளையும் பிரச்சினைகளையும் அரசு கவனிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வடலூர் சத்தியஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. அங்குள்ள 70 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பாக கடந்த 2023 பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று இடத்தில் நூலகம், யோகசாலை உள்ளிட்டவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சத்திய ஞான சபை வசம் உள்ள 71 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுவர் அமைக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், பெருவள்ளியில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக அரசு கூறியுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார்.

0: வள்ளலாரின் நோக்கங்களுக்கு எதிராக முந்தைய திமுக அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது என்று திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களை சென்றடைவதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் பேசிய அவர், செய்திகளை நம்பகத்தன்மையுடன் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார். நவீன தொழில்நுட்பங்களை செய்தியாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் செய்திகளை சரிபார்த்து துல்லியமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் திரு பழனிசாமி அறிவுறுத்தினார். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கத்தின் கீழ் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்துரையாட உள்ளார். ராஜஸ்தானின் கோட்டாவில் அமைக்கப்படும் விமான நிலைய பணிகளின் முன்னேற்றம் குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆய்வு செய்தனர். ஐநாவின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பும் இணைந்து புதுதில்லியில் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச தொழிலாளர் நலன் தொடர்பான உச்சிமாநாட்டில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2,467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெறவுள்ள காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பதக்கங்களை வழங்கவுள்ளார். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்றுநர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பதவி உயர்வு மற்றும் இடமாறுதலுக்கான ஆணைகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் சென்னையில் நேற்று வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவகத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மீன் அங்காடி வளாகத்தில் வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். பளுதூக்குதலில் ஆடவர் 110 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கமும் மகளிர் வட்டு எறிதலில் சீமா வெண்கலப் பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: பொதுவாக மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதை நாம் பார்த்திருப்போம். இங்கிருந்துதான் கொசுக்கள் உற்பத்தியாகி மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா போன்ற பல்வேறு நோய்கள் பரவுகின்றன. எனவே இந்த மழைக்காலங்களில் நம் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது மிகவும் அவசியமாகின்றது. வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்துள்ள டயர்கள், பூந்தொட்டிகள் ஆகியவற்றில் தண்ணீரினை அவ்வப்பொழுது மாற்றம் செய்து தூய்மைப்படுத்துதல் மிகவும் நல்லது. இதனை கவனிக்காமல் விட்டுவிட்டால் இந்த பொருட்களில் தண்ணீர் தேங்கி இதில் கொசுக்கள் முட்டையிட்டு பழுகி பெருகிவிடும். சுற்றுச்சூழல் நிகழ்வில் சுத்தம் என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. இதை போல நீர்நிலைகளிலும் சாக்கடைகளிலும் குப்பைகளை கொட்டுவதை தவிர்ப்பதன் மூலமாகவும் கொசுக்கள் உற்பத்தியாவதை தவிர்க்க இயலும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி திறந்த நிலையில இருக்கின்ற கழிவு நீர் கால்வாய்களில் தண்ணீர் தேங்காமலும் குப்பைகள் சேராமலும் பார்த்து கொள்ளலாம். நம்மால் முடிந்த அளவு கழிவு நீர் கால்வாய்களை ஸ்லாப் போட்டு மூடிய நிலையில் வைத்திருக்க

0: முயற்சிகளை மேற்கொள்ளலாம். குடிநீர் தொட்டிகளை பாதுகாப்பாக மூடி வைத்திருப்பதன் மூலமாக கொசுக்களின் உற்பத்தியை தடுக்கலாம். ஏனென்றால் கொசு முட்டைகளிலிருந்து வெளியேறும் லார்வாக்களுக்கு அவை வளர நல்ல தண்ணீர் அவசியமாகின்றது. எனவே நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலமாக கொசுக்களின் பெருக்கத்தை குறைத்து நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுகிறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 உடைய முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ், வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17 31 இருக்கிற இந்த ஃபேஸில் செல்ஃப் எனுமரேஷன் உங்கள் மூலமாகவே வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்கள் நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதில் வருகின்ற 12 நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2 வந்து 1 வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமாக நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷனில் நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷனில் பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.

இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை, 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30க்கு கவிதையும் கானமும். காலை 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். பிற்பகல் 12:10க்கு சங்கீத சாரல், ஆர். திவ்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: காந்தி அஞ்சலி.
1: அண்ணல் காந்தியடிகள் தமது சுயசரிதியான சத்திய சோதனையில் 5 பாகத்தில் வேலை முறைகள் என்ற தலைப்பில் எழுதியதிலிருந்து எங்களிடம் வாக்குமூலம் கொடுக்க விவசாயிகள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். அப்படி வந்தவர்களுடன் அவர்களுடைய தோழர்களும் ஏராளமாக வந்தார்கள். நாங்கள் இருந்த வீட்டை சுற்றியிருந்த திறந்த வெளியிலும் தோட்டத்திலும் இருக்க இடம் போதாத வகையில் பெரும் கூட்டம் இருந்து வந்தது. என்னை பார்க்க வருபவர்களிடமிருந்து என்னை காப்பதற்காக என் சகாக்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி அடிக்கடி பயன்பெறுவதில்லை. ஆகையால் குறிப்பிட்ட நேரத்தில் என்னை பார்ப்பதற்காக காட்சி பொருள் போல வைக்க வேண்டியிருந்தது. வாக்குமூலங்களை எழுதி கொள்வதற்கு மாத்திரம் 5 முதல் 7 தொண்டர்கள் வேண்டியிருந்தது. அப்படியும் வந்தவர்களில் சிலர் வாக்குமூலம் கொடுக்க முடியாமலேயே மாலையில் வீடு திரும்ப வேண்டியதாயிற்று. இந்த வாக்குமூலங்கள் எல்லாமே முக்கியமானவை அல்ல. முன்னால் சிலர் சொன்னவற்றையே சிலர் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தார்கள். என்றாலும் தாங்களும் வாக்குமூலம் கொடுக்காவிட்டால் அம்மக்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். இவ்விஷயத்தில் அவர்களுடைய உணர்ச்சியை

நான் பாராட்டினேன். வாக்குமூலங்களை பதிவு செய்து கொண்டவர்கள் சில விதிகளை அனுசரிக்க வேண்டும். ஒவ்வொரு விவசாயியையும் சரியானபடி குறுக்கு விசாரணை செய்து அந்த சோதனையில் திருப்திகரமாக இல்லாதவர்களின் வாக்குமூலங்கள் நிராகரிக்கப்பட்டன. இவ்விதம் செய்வதில் அதிக நேரம் செலவான போதிலும் பதிவான வாக்குமூலங்களில் பெரும்பாலானவை சிறிதும் ஆட்சேபிக்க முடியாதவைகளாயின. இந்த வாக்குமூலங்களை பதிவு செய்யும் போது இரகசிய போலீஸை சேர்ந்த ஒரு அதிகாரி எப்பொழுதும் அங்கே இருந்து கொண்டிருப்பார். அவர் அவ்விதம் அங்கு இல்லாதபடி நாங்கள் தடுத்திருக்க முடியும். ஆனால் இரகசிய போலீஸ் அதிகாரிகள் இருப்பதை நாங்கள் பொருட்படுத்தாமல் இருந்து விடுவதோடு அவர்களை மரியாதையாகவும் நடத்தி அவர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய தகவல்களையெல்லாம் தெரிவிப்பது என்றும் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் முடிவு செய்திருந்தோம். இதனால் எங்களுக்கு எந்தவிதமான தீங்கும் நேர்ந்து விடவில்லை. இதற்கு மாறாக இரகசிய போலீஸ் அதிகாரிகளுக்கு முன்னாலேயே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுகின்றன என்பது குடியானவர்களை மேலும் பயமற்றவர்களாக்கியது. இரகசிய போலீஸை குறித்து விவசாயிகளுக்கு இருந்த அளவு கடந்த பயம் ஒரு புறத்தில் அவர்கள் மனதிலிருந்து விரட்டப்பட்டதோடு மற்றொரு புறத்தில் அந்த அதிகாரிகள் இருந்ததால் வாக்குமூலத்தை மிகைப்படுத்தி கூறிவிடாதிருப்பதற்கும் விவசாயிகளுக்கு அது இயற்கையாகவே ஒரு தடையாகவும் இருந்தது. மக்களை வலையில் சிக்க வைத்து விடுவது இரகசிய போலீஸ் நண்பர்களின் வேலை. ஆகவே விவசாயிகள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாயிற்று. தோட்ட முதலாளிகளுக்கு எரிச்சலை உண்டாக்க நான் விரும்பவில்லை. ஆனால் கௌரவமாக நடந்து கொள்வதன் மூலம் அவர்கள் மனதை கவர நான் விரும்பினேன். ஆகையால் எந்த தோட்ட முதலாளிகள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டனவோ அவர்களுக்கு எழுதுவது, அவர்களை சந்தித்து பேசுவது என்று வைத்து கொண்டேன். தோட்டக்காரர்கள் சங்கத்தினரையும் சந்தித்தேன். விவசாயிகளின் குறைகளை அவர்களுக்கு எடுத்து கூறியதோடு தோட்ட முதலாளிகளின் கருத்தையும் தெரிந்து கொண்டேன். இந்த தோட்ட முதலாளிகளில் சிலர் என்னை வெறுத்தார்கள், சிலர் என்னை அலட்சியம் செய்தார்கள், மற்றும் சிலரோ என்னை மரியாதையுடன் நடத்தினார்கள். என் சகாக்கள் பிரத்கிஷோர் பாபுவும் ராஜேந்திர பாபுவும் இணையே இல்லாத ஒரு ஜோடி. அவர்களுக்கு இருந்த அபார பக்தியின் காரணமாக அவர்களுடைய உதவி இல்லாமல் நான் ஒரு அடியும் எடுத்து வைக்க முடியாமல் இருந்தது. அவர்களுடைய சீடர்கள் அல்லது சகாக்களான சம்பு பாபு, அனுகிரக பாபு, தரணி பாபு, ராமநவமி பாபு இவர்களும் மற்ற வக்கீல்களும் எப்பொழுதும் எங்களுடன் இருந்து வந்தார்கள். மிந்தியா பாபுவும் ஜனக்தாரி பாபுவும் அப்போதைக்கு அப்போது வந்து எங்களுக்கு உதவி செய்வார்கள். இவர்கள் எல்லோரும் பீகாரிகள். இவர்களுக்கு இருந்த முக்கியமான வேலை விவசாயிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்து கொள்வது. பேராசிரியர் கிருப்பலானியும் எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளாமல் இருந்துவிட முடியாது. அவர் சிந்திக்கிறார் என்றாலும் பீகாரில் பிறந்தவர்களை விட உண்மையான பீகாரியாக அவர் இருந்தார். வேறு மாகாணத்தில் குடியேறி அந்த மாகாணத்திற்கு தங்களை அர்ப்பணம் செய்து கொண்டு விடும் ஊழியர்கள் சில பேரையே நான் கண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சிலரில் ஆச்சாரிய கிருப்பலானியம் ஒருவர். வேறு மாகாணத்தைச் சேர்ந்தவர் என்று யாருமே உணர முடியாதபடி அவர் செய்து வந்தார். என்னுடைய பிரதான வாயிற்காப்பாளர் அவர். என்னை பார்ப்பதற்கென்று வருபவர்களிடமிருந்து என்னை பாதுகாப்பதை அவர் அப்போதைக்கு தமது வாழ்க்கையின் லட்சியமாகவும் முடிவாகவும் கொண்டிருந்தார். அவருக்கு வற்றாத நகைச்சுவை உண்டு. அந்த நகைச்சுவையின் உதவியை கொண்டும் சில சமயங்களில் தமது அகிம்சையோடு கூடிய மிரட்டல்களை கொண்டும் ஜனங்களை தடுத்து வந்தார். இரவானதும் அவர் தமது உபாத்திமை தொழிலை மேற்கொண்டு விடுவார். தமது சகாக்களுக்கு தமது சரித்திர படிப்பையும் ஆராய்ச்சிகளையும் எடுத்து கூறி உற்சாகப்படுத்துவார். அங்கே வருகிறவர்களில் பங்காளியாக இருக்கும் யாரையும் வீரராக்கி விடுவார்.

0: காந்தி அஞ்சலி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7:06. இனி தொடர்வது மதுரை கீதம்.

தம்பி படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மதுரை கீதம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்னும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை

0: திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்னும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவரை புதுதில்லியில் நேற்று சந்தித்தனர். பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் அப்போது கூறினார். அரசின் முயற்சிகளாலும் மக்களின் பங்கேற்பாலும் பஸ்தர் பகுதி வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்தார். வன்முறை சூழலில் இருந்து இப்பகுதிகள் மாறி கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை நோக்கி முன்னேறுவதாக அவர் குறிப்பிட்டார். பஸ்தர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள், மின்சாரம், குடிநீர் வசதிகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியின மக்கள் தங்கள் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதோடு நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோ சாய் ஆகியோரும் பங்கேற்றனர். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்காசிய நிலவரம் தொடர்பாக விவாதிக்க பிரதமர் தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. மக்களின் நலன்களை பாதுகாக்க ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று பிரதமர் இக்கூட்டத்தில் பேசும்போது கூறினார். கடல்சார் பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டார். உரங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலன்களை பாதுகாக்க மேலும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகம் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். கடல்சார் திட்டங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் துறைமுகங்களின் திறன்களை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசின் முயற்சிகள் மூலம் 2030 மேலும் 700 மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து தற்போது 200 மில்லியன் டன்னாக உள்ளது என்றும் இதனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகளாவிய சிக்கல்களை கருத்தில் கொண்டு கடல்சார் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். நாட்டில் மின்சார வாகன போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், 2019 மொத்த வாகனங்களில் 0.17% மட்டுமே மின்சார வாகனங்களாக இருந்தன என்று அவர் கூறினார். தற்போது அது 8.26% அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டார். தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் 1,23,00,000 மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 53,000 சார்ஜிங் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். குவாலியரில் தொலைத்தொடர்பு

0: திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், குவாலியர் நகரம் பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் மத்திய பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய திட்டங்களின் மூலம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் உற்பத்தியில் குவாலியர் நகரம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் மைபாரத் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் தனியார் கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றன. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போதைப் பொருளின் தீமைகள், இளைஞர்களின் சமூக பொறுப்பு மற்றும் போதை இல்லா இந்தியா என்ற கருத்துக்களை மையமாக கொண்டு மாணவர்கள் தங்களது திறமைகளை
0: இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர்.
2: பேர் வந்து எஸ் ரித்திகா. எங்க காலேஜ்ல வந்து மை பாரத் இயக்கத்துல இருந்து போதை விழிப்புணர்வை பத்தி ஸ்பீச் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். ஒரு நல்ல இனிஷியேட்டிவா பாக்கப்படுது. இது போதை விழிப்புணர்வை பத்தி நாங்க எல்லாருமே வந்து நல்லா பேசியிருந்தோம். இதுக்கு வழிவகுத்த என்னோட காலேஜ்க்கும் மை பாரத் இயக்கத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
3: என்னோட நேம் கிஷோர். இங்க வந்து இப்ப மை பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்ணாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, ட்ரக் ஃப்ரீ யூத், இளைஞர்களோட திறமையும் அதுக்கப்புறமா வந்து இளைஞர்களுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றோம். இதுல நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு. இதுக்காக வந்து நான் மை பாரத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
0: குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்றும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், கோவா, தெலங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத்தின் 13 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் காந்திநகரில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடித்து வருகிறது. மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மழையால் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 700,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவின் 5 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. கடந்த சில நாட்களில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 40 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போராட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை 100 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அசர்பைஜானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 57 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதில் அமெரிக்காவின் எப்னேசா எலிசன் தங்கப்பதக்கம் வென்றார். மகாநதி நீர்ப்பகிர்வு தொடர்பாக சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு இடையே புதுதில்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸில் நேரம் 7:25:25. சேவை செய்திகள். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. சின்ன தடாகம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 9 முதல் மாலை 4 வரை இனி கூறப்போகும் இடங்களுக்கு மின் விநியோகம் தடைப்படும் என செயற்பொறியாளர் அவர்கள் தெரிவிக்கின்றனர்.

மின் விநியோகம் தடைப்படும் இடங்கள் ஆணைக்கட்டி, நஞ்சுண்டாபுரம், பன்னிமடை ஒரு பகுதி, பெரிய தடாகம், சின்ன தடாகம், பாப்பநாயக்கன் பாளையம். உக்கடம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை அதாவது ஆகஸ்ட் முதல் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இனி கூறப்போகும் இடங்களுக்கு மின் விநியோகம் தடைப்படும். வெரைட்டி ஹால் ரோட் ஒரு பகுதி, டவுன் ஹால் பகுதி, தியாகி குமரன் மார்க்கெட், ஒப்பனக்கார வீதி, செல்வபுரம், கெம்பட்டி காலனி பகுதிகள், கரும்புக்கடை, ஆத்துப்பாலம், உக்கடம், சுங்கம் பைபாஸ் ரோட், ஷண்முகா நகர், ஆல்வின் நகர், இந்திரா நகர், பாரி நகர், டாக்டர் முனிசாமி நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகள், ஸ்டேட் பேங்க் ரோட், கலெக்டர் அலுவலகம், ரயில் நிலையம் பகுதிகள், அரசு மருத்துவமனை, லாரிப்பேட்டை, உக்கடம் பகுதிகள் மற்றும் பிற பகுதிகள். இந்த பகுதிகளில் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் தடைப்படும்.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுகிறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 இப்போதைய முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17 31 இருக்கிற இந்த ஃபேஸில் செல்ஃப் எனுமரேஷன் உங்கள் மூலமாகவே வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்கள் நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதில் வருகின்ற 12 நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2 வந்து 1 வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமாக நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷனில் நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷனில் பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
1: நான் டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம், கண் மருத்துவர். நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் அவர்கள் கண்ணை பாதுகாத்து கொள்ள கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். இந்த நீரிழிவு விழித்திரையை பாதிக்கிறது. இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்வை நன்றாக தெரிந்தால் கூட இரத்த கசிவு ஏற்படுவதால் திடீரென்று பார்வை மங்கிவிடலாம். பரிசோதனை செய்து இன்டைரக்ட் ஆப்தல்மாஸ்கோபி என்று சொல்லுவோம், பின் ஃபண்டஸ் ஃப்ளோரசின் ஆஞ்சியோகிராஃபி என்ற டெஸ்ட்டு, ஆர் ஃபண்டஸ் ஃபோட்டோ, இதன் மூலம் கண்ணில் விழித்திரையில் இருக்கிற வியாதிகளை கண்டுபிடிக்கலாம். அவ்வாறு இருந்தால் அவைகளை லேசர் மூலம் சரி செய்ய முடியும். மேற்கொண்டு பார்வை இழப்பை தடுக்க முடியும். அவர்களுக்கு ஐ பிரஷர் அதிகமாக இருப்பதனால் தலைவலி ஏற்படலாம், பார்வை இழப்பும் ஏற்படலாம். அதையும் நாம் சோதனைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். டோனோமீட்டர் என்று சொல்லுவோம், ஏர் டோனோமீட்டர், ஏர் பஃப் என்று சொல்லுவோம். நமக்கு கண்ணின் அழுத்தம் சரியாக இருக்கிறதா, 20 கம்மியாக இருக்கிறதா என்று தெரியும். 20 மேலே இருந்தால் கண் அழுத்த நோய் இருக்குது என்று நாம் கருதுவோம். ஆனால் சர்க்கரை இருக்கிறவர்கள் எப்பொழுதும் கண் பார்வையை ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செய்தால் பார்வை இழப்பை தடுக்கலாம்.

0: நான் இல்லம்மா.
1: பூ பூவா போட்டிருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ?

0: நீ சொல்றது தான் தப்பு. இன்னொரு தடவை சொல்றேன்.
1: சிட்டி பாபு செய்யும் பூ என்ன பூ,
2: குரும்பு
1: அவன் வெட்டி தின்னு துப்புறது என்ன பூ,
2: கரும்பு
1: மானியிடம் இல்லாதது என்ன பூ,
2: படிப்பு

குலவிளக்கு படத்திலிருந்து பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் அது. பாடல் வரிகள் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன்.

மக்களை பெற்ற மகரசி படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் சரோஜினி குழுவினர் பாடிய பாடலது. நேரம் 7:36:25 கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும்.

கேட்ட பாடல் நீங்காத நினைவு படத்திலிருந்து பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர் பாடியது. கே வி மகாதேவனின் இசையில் பாடல் வரிகள் வாலி.

மணமகன் தேவை படத்திலிருந்து ஜி ராமநாதன் இசையில் கண்டசாலா பி பானுமதி, பிட்டாபுரம் நாகேஸ்வர ராவ் குழுவினர் பாடிய பாடல் அது. பாடல் வரிகள் ஏ மருதகாசி. நினைத்தாலே இனிக்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7:43:30.

0: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
1: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
0: இன்னொன்னு
1: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
0: பெருசா வந்துட்டோம்.
1: நீ இப்ப கிளம்பு.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.

நெஞ்சில் ஓர் அலையம் படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடலது. நேரம் 7:55. நினைத்தாலே இணைக்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: பரிசு படத்திலிருந்து ஜிக்கி பாடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது நினைத்தாலே இனிக்கும்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆஃபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 8:25 நொடி. இந்த நேரம் இனிய நேரம்.

கண்மணியை பேசிய படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 8:10. இந்த நேரம் இனிய நேரம்.

சிறுமி அலைகள் படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இந்த நேரம் இனிய நேரம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அனுஜா குமார். தி ஹெட்லைன்ஸ்: பார்லிமெண்ட் பாசஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் வித் ஸ்ட்ரிக்டர் பனிஷ்மெண்ட் ஃபார் பேப்பர் லீக்ஸ். Prime Minister Narendra Modi welcomes passage of the bill, saying it will make examination system more robust. Saudi Arabia and 13 other countries announced

புதுமை பெண் படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன், சுனந்தா குழுவினர் பாடினார்கள். நேரம் 8:42. மனம் விரும்புதே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: நிலவும்.
1: உயிருள்ளவரை உஷா படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல் அது. நேரம் 8:50 நொடி. மனம் விரும்புதே கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

காதல பூ படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் லதா ரஜினிகாந்த் குழுவினர் பாடிய பாடலது. நேரம் 8:55. மனம் விரும்புவதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸில் காலை 9 அரங்கிசையில் சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல் ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் சுஜாதா படத்திலிருந்து கல்யாணி மேனன்.

ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில். முதலில் பஜமானச விக்னேஸ்வரம், துளசிவனம் கிருத்தி, பகுதாரி ராகம் ஆதித்தாளம்.

அடுத்து ராஜராஜ ராஜதே நிரோஷ்டாராகம் ஆதிதாளம் திசிற நடை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கிருதி.

நேரம் 9:55. அரங்கிசை நிகழ்ச்சியில் சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில். தொடர்ந்து தாயே திரிபுர சுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காய்கறி பயிர்களை சேதப்படுத்திய 4 காட்டு யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1,06,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியான கலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது போவோமா ஊர்குளம். உங்கள் கூட ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கேன். நான் அஜய், தமிழரசு லக்ஷ்மணன். இன்னைக்கு எங்கே? கரடிவாவிக்கு தான் போக போகிறோம். போகலாமா பஸ்ஸில்?

கோபமாக ஊர்கோலம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு கரடிவாவிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம்னு சொன்னோம். கோயம்புத்தூர்ல இருந்து கரடிவாவி போகிறதுக்கு பஸ்ல தான் போனோம். ஆக்சுவலாக பல்லடம் தான் வந்து சென்டர். பல்லடத்தில் இறங்கி அங்கிருந்து கரடிவாவி பஸ்ல பஸ்ஸை பிடிக்கணும். கோயம்புத்தூர்ல இருந்து கரூர், திருச்சி, காங்கேயம் போகிற பஸ் எல்லாமே பல்லடம் போய் தான் போகுது. ஓகே, வாங்க பல்லடம் போகலாம். ஃபர்ஸ்ட்டு பல்லடம் வந்தாச்சு. இங்கே

வர்றதுக்கு கொஞ்சம் நேரம், அதாவது இங்கே வந்து பஸ் வரும், அதாவது பல்லடத்துலேருந்து நம்ம கரடிபாவை போகணும், அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணி தான் கரடிபாவைக்கு போக முடியும், பஸ் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே ஒரு சர்ச் இருக்குங்க, இது ரொம்ப வந்து பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் தான் சொன்னார் இந்த சர்ச்சில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோன்னா, போர்டிங் ஸ்கூல், அதாவது வெளியூரில் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வந்து இங்கே இருக்கிற குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தி படிக்க வச்சு பெரிய ஆளாக்குறாங்களாம். அதே போல் வெளிநாடுகள்லேருந்து இங்கே டொனேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்களாம். பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் கோயில் இருக்குது, குண்டம் இறங்குவாங்களா இங்கே. அதே போல் சர்ச்சுக்கு போகிற வழியிலேயே ஒரு பொங்காளியம்மன் கோயில் இருக்குது, மாகாளியம்மன் கோயிலும் இருக்குங்க. சமீபத்தில் தான் இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடந்ததாக சொல்கிறாங்க. வாங்க அங்கேயும் போய் ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாமா? ஓகே, பொங்காளியம்மன் கோயிலில் வந்து அந்த காம்பவுண்ட் தொட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சப் கோர்ட் கூட இருக்குங்க. கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சிறைச்சாலை இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட இருக்குது, நகராட்சி அலுவலகம் இது எல்லாமே இருக்குது. டைம் போனதே தெரியல, நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக இந்த பொண்ணு வந்து கரடிவாயை வந்து கூட்டிகிட்டு போகாதட்டிருக்கு, இன்றைக்கி பல்லடத்தையே சுற்றி காமிச்சிட்டு போயிடும் போல இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, பஸ் வந்துட போகுது, வாங்க பஸ்ஸை பிடிக்கலாம். எஸ், பஸ் வந்தாச்சு, நம்ம கரடிபாவி போகிற பஸ்ஸே வந்துருச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபர்னிச்சர் கடைகள்லாம் பார்க்க முடியுதுங்க. அதுக்கடுத்து கோழிப்பண்ணையாக இருக்குது, கொஞ்சம் தூரம் போனோன்னே ரொம்ப கோழிப்பண்ணையாக தான் இருக்குது. இங்கேருந்தே கோழிப்பண்ணை ஸ்டார்ட் ஆகுது, நிறைய ஊரை தாண்டி தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. போகிற வழியில் கோழி ஆராய்ச்சி நிலையம் கூட இருக்குங்க, ஃபர்னிச்சர் கடைகள். போகிற வழியில் நிறைய ஆவாரம்பூ கூட பூத்துருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கருவேல மரங்கள் நிறையவே இருக்குது, கோழி பண்ணைகள் நிறைய இருக்குது, அங்கங்கே தென்னந்தோப்புகளும் இருக்குது. நிறைய இடங்களில் மக்காச்சோளம், வெள்ளை மக்காச்சோளம் போட்டிருக்காங்க, மஞ்சள் அந்த மக்காச்சோளம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதே போல் கரடி வாவி வந்தாச்சுன்னு நினைக்கிறோம், ஒரு வழியாக வந்துட்டோம். எஸ், பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இறங்கின உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் தாங்க எனக்கு தெரியுது, ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கூட இருக்குது. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு பழமை வாய்ந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாலு ரோடு போகுதுங்க இங்கேருந்து, இந்த பக்கம் அந்த பக்கம் நாலு ரோடு போகுது, எந்த வழியில் போகிறதுன்னு தெரில. நான் போய் கேட்டுட்டு உங்களுக்கு விசாரித்து சொல்கிறேன், அதுக்குள்ளே ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில் இன்னைக்கு போவோமா ஊர்குளம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து இங்கே போயிட்டுருக்கோம். கரடிவாவிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். கரடிவாவி வந்தாச்சு. 4 ரோட்ல நம்ம நிற்கிறோம். 4 ரோட்ல எங்கே போய் போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மேற்கு பக்கமாக போனோன்னா சிலக்கரசல் வருமாமா, தெற்கு பக்கமாக போனோன்னா விண்ணாயக்கன் பாளையம், வடக்கு போனோன்னா வடக்கு பக்கமாக போனோன்னா சூழூர் வழியாக கோயம்புத்தூர் போகிற ரூட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் பல்லடத்துலேருந்தே கரடிவாவிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அதுக்குள்ளே கோயம்புத்தூர் போகிற ரூட்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. பொதுவாக சொன்னாங்க அப்படியே ஊருக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல், அதாவது கால்நடை மருத்துவமனை வந்து இங்கே இருக்குது. இது ரொம்பவே பெருசாக இருக்குங்க. அதாவது ஆடு மாடு கோழிகளுக்கு இங்கே தான் வந்து வைத்தியம் பார்ப்பாங்களாம். அப்போது பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இந்த ஊரில் வந்து நிறைய மாடுகள் ஆடுகள் கோழிகள் எல்லாம் இருக்கு இல்லையா. இந்த ஊருக்குள்ளே வெள்ளச்சோளம் வந்து பயிரிடுறதா சொல்கிறாங்க. அது தவிர தக்காளி செடி இருக்குது, அதுக்கப்புறம் மிளகாய் செடி இருக்குது, கொத்தமல்லி பார்க்க முடியுது, கருவேப்பிள்ளை போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து விவசாயம் தானாமா, கிராமந்தான் இது, தென்னை விவசாயம் அதிகமாக பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனா இங்க ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து நிலத்தை வந்து பிளாட் போட்டு நிலத்தை வந்து விக்கிறாங்க, அது எல்லாமே நாம

பார்க்கறது தான். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொன்னார், ஏன்னா ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்காராம், அப்போது அவரோட ஊரோட தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது அப்படிங்கிறத ரொம்ப ஆதங்கமாக அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு. இங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா, சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா, அதுக்கு கூட பல்லடம் தான் வரணுமாங்க. பல்லடத்தில் எப்போ சந்தை அப்படின்னு பார்த்தோன்னா திங்கட்கிழமை தான் சந்தை போடுவாங்களாம். இந்த ஊரில் நிறைய விவசாயம் பண்ணுறதால விவசாயம்

0: நினச்சோன்னா சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா அதுக்கு கூட பல்லடம் தான் வரணுமாமாங்க. பல்லடத்தில் எப்போ சந்தை அப்படின்னு பார்த்தோம்னா திங்கட்கிழமை தான் சந்தை போடுவாங்களாம். இந்த ஊரில் நிறைய விவசாயம் பண்ணுறதால விவசாயம் சம்மந்தமாக அதாவது அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸும் பல்லடத்துக்கு தான், அங்கே போகணும் அப்படின்னா பல்லடத்துக்கு தான் போகணுமா. ஓகே, நம்ம வந்து இப்போது கரடிவாவியில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து பாட்டு கேட்டு வாங்க, அதுக்குள்ளே இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு நான் விசாரிச்சு வைக்கிறேன். ஓகேங்களா?
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

போவோமா உருகுலம், கரடி வாவில தான் நம்ம இருக்கோம். முக்கியமாக இங்கே இருக்கிற அந்த மக்களினுடைய தொழில் அப்படின்னு சொல்லப்போனால் சிறு குறு விவசாயிகள் தாங்க இங்கே அதிகமாக இருக்காங்க. இப்போது சமீபத்தில் ஒன்று ரெண்டு ஃபேக்ட்ரிஸ் கூட இங்கே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே ஒரு லைப்ரரி கூட இருக்குங்க, வெயிட் பண்ணலாம், உள்ளே போய் பார்க்கலாமா? அமைதியாக வாங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த லைப்ரரி, அதாவது இங்கே இருக்கிற லைப்ரரியன் சொன்னார், பல்லடம் மாவட்ட அளவிலான சிறந்த நூலகங்களில் இந்த கரடிவாவி கிளை நூலகம் 5 வருஷமாக முதல் இடத்துல இருக்காமாங்க. சூப்பர் இல்லையா? ஓகே, நீங்களாம் கொஞ்சம் நேரம் போய் லைப்ரரியில் கொஞ்சம் புக்கு படிக்கிறதுனா படிச்சுட்டு வாங்க, வெயிட் பண்ணுறேன். ஆனால் டைம் ஆகிறதுக்குள்ளே சீக்கிரம் வந்துடணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட இருக்குது, ஒரு கோயில் கூட இருக்குங்க. அது பேர் என்னமோ சொன்னாங்க, எஸ் கரிய காளியம்மன் கோவில் இருக்குது. 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க. ஒரு அழகான கிராமத்துக்கு போன ஒரு ஃபீல் கிடச்சிருக்குங்க. டைம் போனதே தெரில இல்லையா?

இஸ் ஒரு அழகான கிராமத்துக்கு போன ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு. கரடி வாவி, அதாவது போவோமா ஊர்குலம்ல, நம்ம கரடி வாவிக்கு தான் இன்றைக்கி போயிட்டு வந்துட்டோம். கரடி வாவியில் நின்றுட்டுருக்கோம், அந்த ஃபீலோடையே நம்ம பஸ் ஏறலாங்களா? இன்னொரு நாள் இன்னொரு இடத்துக்கு நம்ம போகலாம். உங்களுடன் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன்.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே என் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நயாண்டி மேளம். மாலை 6 மணிக்கு பூச்செண்டு தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. இன்று கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி ஆலயம். இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வள்ளி மின்னல் கவிஞர் எழுத்தாளர் இரா பூபாலன் அவர்களுடன் நேர்முகம். நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். இசை நம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது. இயந்திரமயமாகி உள்ள இன்றைய சூழலில் நம் அழுப்பூட்டும் வாழ்வை 7 ஸ்வரங்களாலான கலைடாஸ்கோப் இசையால் நம் வாழ்வை வண்ணமயமாக்கும் இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் உருவான சில பாடல்களை இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். பள்ளிப்பருவ காதலர்கள் பாடுவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டாலும் கேட்கும் நம் அனைவரையும் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கும் கிறிஸ்டல் கிளியர் வாய்ஸ் என்று சொல்வார்களே, அதுபோல அமைந்த உமா ரமணனின் குரலில் இந்த பாடல் கேட்பது மேலும் இனிமை.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ராகதேவன் இளையராஜா அவருடைய மனைவி ஜீவா அவர்களின் நினைவாக எழுதியது. பாடல்கள் ஒரு கோடி, எதுவும் புதிதில்லை. ராகங்கள் கோடி கோடி, எதுவும் புதிதில்லை. எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது என்கிற வரிகள் இதயத்தை கோவிலாக நினைத்து வழிபடுபவர்களுக்கு இது ஒரு வாழ்த்து பா.

எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். வாழ்நாள் எல்லாம் உன்னோடுதான் வாழ்ந்தாலே போதும் என்று இளையராஜா அவர்கள் பாடும்போது, அவருடைய பாடல்களை கேட்டு கிறங்கி வாழ்ந்தாலே போதும் என்று நம் அனைவரையும் சொல்ல வைக்கும் இந்த பாடல். காலங்கள் கடந்தும் இனிமையாய் என்றும் ஒலித்து கொண்டிருக்கும் இந்த மெட்டி ஒலி

திறந்த வெளியில் நமக்காக ஒரு தேவதை பியானோ வாசித்துக் கொண்டிருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட உணர்வை அளிக்கும் இந்த பாடல் 1980 மகேந்திரன் அவர்களின் இயக்கத்தில் வெளியான ஜானி படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் ஜென்சி பாடியது. காதல் அரும்பிய பெண் ஒருத்தி பியானோ வாசிக்க அவருடைய பிரத்யேக ரசிகன் அங்கிருந்து கேட்டால் அவனுக்கு என்ன தோன்றுமோ அதே தான் இந்த பாட்டில் காட்சியாக்கியிருப்பார் மகேந்திரன். பியானோ வாசித்து கொண்டே சற்று முன்னகர்ந்து மாடிப்படியில் அமர்ந்திருக்கும் தன் உதவியாளரை பார்த்து ஒரு வெட்கச் சிரிப்பு சிரிப்பாரே ஸ்ரீதேவி. அந்த சிரிப்பு ஒரு மனித பிறவிக்கு எப்படி சாத்தியமாயிருக்கும் என்று வியந்தால் அதுதான் டைரக்டர் மகேந்திரன் அவர்களின் டச். இசைஞானியின் இசை மேதமை இந்த பாடலில் ஜென்சியின் குரல் வழியே நமக்கு புலப்படும்.

ஒரு பாடல் ஒரே நேரத்தில் காதல், பிரிவு, வலி என இப்படிப்பட்ட கலவையான உணர்வை அளிக்கும் என்றால் அது இந்த பாடல்தான். கடல் வானம் கூட நிறமாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது என்கிற கவிஞர் வாலியின் வரிகளில் கே ஜே யேசுதாஸின் மென்சோகம் இழையோடும் குரலில் கேட்கும்போது நம் மனம் தன்னிலை மறக்கும்.

0: நேயர்களே, இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் உருவான சில பாடல்களை கேட்டு ரசித்தோம். இசைக்கு மட்டுமே நம் மனதின் வலிகளை ஆற்றுப்படுத்தும் ஆற்றல் உண்டு. எங்கோ காற்றில் மிதந்து வரும் ஒரு பாடல் நம் மனதில் கவலைகளை மறக்க செய்தால் அது வரம். அத்தகைய இனிமையான பாடல்களோடு என்றும் இசையால் இணைந்திருப்போம். எஃப்எம் ரெயின்போ 103 இதுவரை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்கள் பிரிய சகி ஜெயப்பிரியா. நன்றி நேயர்களே.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். We started நிலல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. Public, if they are planning to give very good information, உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், I will call them to my office and I will reward them accordingly. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு they want to reveal their phone number, அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா they need not give any kind of information to me. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல், என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
3: தொடர்வது செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட
1: கவிஞர் யாழினி முன்னுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
2: நேயர்களே, நாம இன்னைக்கு தமிழ் கதைகளில், குறிப்பாக புதினங்களில், சிறுகதைகளில் படைக்கப்பட்ட பெண் பாத்திரங்களை பத்தி பேச போறோம். அவர்கள் கதையின் முதன்மை மாந்தர்களாக இருப்பாங்க. இப்படி படைக்கப்பட்ட பாத்திரங்கள் பெண் எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட பெண் கதாபாத்திரங்கள். இன்னொன்று, ஆண்களால் எழுதப்பட்ட பெண் கதாபாத்திரங்கள் அப்படின்ற இன்னொரு வகையாகவும் பிரிக்கலாம். இது இரண்டுலையும் வந்து பெண்களின் மனதை, பெண்களின் ஆசபாசங்களை, அவர்களின் சோகங்களை, அவர்களின் வாழ்வியல் முறைகளை யார் சரியாக படம் பிடித்தார் அப்படின்னு நம்ம சொல்ல நினைச்சோன்னா அது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா இரண்டு பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு. பெண்களை புரிந்து கொள்ளாமல் எழுதின பெண்களும் இருக்கிறாங்க, ரொம்ப புரிந்து கொண்டு எழுதின பெண்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்கள் புரியாமல் எழுதின பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்கள் புரிந்து கொண்டு பெண்களை விட நன்றாக எழுதினவர்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனையோ வகைமைகள்ல நம்ம போகலாம். நம்மளுடைய இலக்கியங்களில், குறிப்பாக நவீன இலக்கியங்களில், குறிப்பாக சிறுகதைகள் புதினங்களில் பல பெண் கதாபாத்திரங்கள்

0: கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்களுடைய ஆழ்மனத்து விஷயங்களை பல ரூபங்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அம்பை அவர்களுடைய ஒரு சிறுகதையில் தோசையை வச்சு ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பெண் கேப்பா, நீங்கள் இது வரைக்கும் சுட்டு வச்ச தோசையெல்லாம் வந்து அடிக்க வச்சா எவ்வளோ தூரம் போகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம அது மாதிரி யோசிக்கவே மாட்டோம். பெண்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, தோசை சுடுவாங்க, நம்மளுக்கு வந்து பணிவிடைகள் செய்வாங்க, அதோட கடந்து போயிட்டே இருப்போம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை, அது அவர்களால் மட்டும்தான் எழுத முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஜெயகாந்தன் அவர்களுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினத்தில் வர கங்கா அப்படின்ற கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தின் ஆக்ருதி, அதையெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கும் நினச்சி பார்க்குறோம். அந்தளவுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு கதாபாத்திரத்தை அவரால் படைக்க முடிஞ்சிருக்கு. தி ஜானகிராமன் அவர்களுடைய அம்மா வந்தாள் என்ற புதினத்தில் அலங்காரம் என்ற ஒரு பெண்ணின் கதை. அந்த கதை ஒழுக்க நெறிகள் மீறப்பட்ட ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கதை. அப்படி பார்த்தால் அது வந்து ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதையும் மீறி அது பேரிலக்கியமானது. அந்த பெண் கதாபாத்திரத்தை தி ஜானகிராமன் அவர்கள் வடிவமைத்த விதம்தான். அந்த கதையை படித்து முடிக்கும் பொழுது அவர் மேல் நமக்கு கோபமோ இல்லை ஒழுக்க நெறிகளுக்கு அவர் வந்து மீறி செயல்பட்டாருன்ற ஒரு ஆத்திரமோ வராமல், எந்த விதமான ஒரு அசூயையும் இல்லாமல் அவரை நம்மளுக்கு பிடித்த மாதிரி வந்து தி ஜானகிராமன் மாற்றியிருப்பார். அதுதான் அதோடைய ஒரு பெருமை. அது மாதிரி வண்ணதாசன் அவர்களுடைய நிலை என்ற சிறுகதையில் வர்ற கூமு என்ற அந்த சிறு குழந்தை, அதோடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டது. பார்க்கடல் என்ற சிறுகதையில் லாசாரா அவர்கள் காட்டிய பல குடும்பத்து பெண்களின் கதைகள், கூப்பாரா அவர்கள் தன்னுடைய சிறுகதைகளில் ஆண் பெண் உறவுகளை எழுதியதோடு மட்டுமில்லாமல் ஒரு சக்தி வாய்ந்த பெண் எப்படி இருப்பாள் அப்படின்றதையும் அவர் வந்து அழகாக காட்டியிருப்பார். அதே மாதிரி தஞ்சை பிரகாஷ் அவர்களுடைய கதைகள்லையும் பல பெண்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அவர்களுடைய உள்மன ஆசைகளையும் அவர்களுடைய வாழ்வியல் முறைகளையும் அவர் சொல்லியிருப்பார். இப்படி பல இதில் சொல்லிகிட்டே போகலாம். மேலை நாடுகளில் சொல்லப்படுற ஒரு நகைச்சுவை, குழந்தை பிறப்பு, மாதவிடாய் போன்றவை ஆணுக்கும் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஏன்னா மேலை நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் கற்கலைப்பு போன்ற விஷயங்கள் ரொம்பவும் வந்து சட்ட சிக்கல், உணர்ச்சி மிகுந்த விஷயங்கள் அப்படின்னு பல தளங்கள் அங்கே இயங்கும். இரு பிரிவுகளாக வந்து பிரிந்து அங்கே பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அங்கே அந்த ஒரு நகைச்சுவை உண்டு. ஆணுக்கும் மாதவிடாயும் கருக்கலைப்பு, கருவை சுமப்பது போன்ற ஒரு நிலைமை இருந்திருந்தா பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம், பொதுமக்கள் கூடும் இடம், சூப்பர் மார்க்கெட், எல்லா இடத்துலையும் கருத்தறிக்கான எல்லா உபகரணங்களும் அங்கே கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு அப்படின்றனால தான் அதை அவ்வளோ தடை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு, அது ஒரு நகைச்சுவைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம்தான். பெண்ணுக்கு என்ன தேவை அப்படின்னு கதையாசிரியர்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி அவர்களுடைய படைப்புகளில் கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்முடைய இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் சிறிய பகுதியாக அறிய முயற்சி செய்வோம். இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட வந்துள்ளவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். கவிஞர் அவர்கள் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக உள்ளார். 21 ஆண்டுகள் கல்வி பணியில் உள்ளார். 4 கவிதை நூல்கள், 4 கட்டுரை நூல்கள் என்று பல நூல்களை அவர் வெளியிட்டுள்ளார். இதழாசிரியராகவும் அவர் அறியப்படுகிறார். பல பன்னாட்டு கருத்தரங்குகளிலும் கலந்துள்ளார். பல கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். ஈரோடு தமிழன்பன் விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். ஜே முனுசாமி என்ற இயற்பெயருடைய கவிஞர் யாழினி முனுசாமியிடம் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் உரையாட உள்ளோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: மறுபடியும் சந்திக்கிறோம், அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கடந்த முறை கவிதைகளை பற்றி பேசினோம், இந்த முறை நம்ம புதிய ஒரு தலைப்பில் வந்திருக்கிறோம். பெண் கதை மாந்தர்கள், நம்ம இப்போ நிறைய கதையை நான் சொன்னேன், அதே மாதிரி பெண் கதை மாந்தர்கள் நடைமுறையில் உள்ள பெண்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா?
1: கண்டிப்பாங்க சார். நான் சில நாவல்களை சொல்லி அதில் இருக்கிற கதாபாத்திரங்களை சொல்லி நம்ம தொடர்பு படி பேசலாம். அசோகமித்ரன் அவர் வந்து 1973 தண்ணீர் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார். நீங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த சினிமா மோகம் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா உண்டு,
0: எப்பவுமே உண்டு சார்.
1: ஆமா, அதுல சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இருக்கிற பெண்கள் அவங்க சினிமாவில் கதாநாயகி ஆகணும் என்கிற தீராத ஆசையோட சினிமா துறையில போட்டு எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம கண் கூட நிறைய வந்து பார்க்கணும். ஏன்னா நீங்க சினிமா என்பது மிகப்பெரிய பணமும் புகழும் தரக்கூடிய ஒரு துறையா இருக்கிறதுனால நிறைய பேர் வராங்க. அதனால அதுல வெற்றி அடைகிறது பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான நாட்கள் தான். நீங்க கோடம்பாக்கம் பகுதியிலாம் போனோம்னாக்கா எப்பவுமே ஒரு 2000 பேர் உதவி இயக்குனருக்கு தேடிட்டு கிடப்பான்னு சொல்லுவாங்க. இந்த 2000 பேர் ஒரு 10 பேர் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னா பெண்கள் அது மாதிரி தான். பெண்கள் அதோட குறைவா இருக்கும் எண்ணிக்கை, ஆனால் வெற்றி பெறுகிறவங்க ரொம்ப கம்மி தான். இப்ப அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இல்ல ஜமுனா என்கிற ஒரு பெண்ணு. அவங்க இந்த சினிமா ஆசையினாலே அவங்க என்ன

0: திருமணம் கூட பண்ணிக்காம தனியா அறை எடுத்திருக்கிறாங்க. வீட்டுல வந்து அம்மா வந்து உடம்புக்கு முடியாத அம்மா இருப்பாங்க, அவங்களோட கவனிக்காம பாட்டி அவங்க மாமா தான் பாத்துப்பாங்க. ஆனா இவங்க தனியா அறை எடுத்து அவங்க கூட வந்து அவங்க தங்கச்சி இருப்பாங்க, அவங்க பேர் வந்து சாயங்கிறவங்க. இப்ப ஜமுனாங்கிற வந்து அந்த கதையினுடைய முதன்மையான அந்த கதை மாந்திரா இருக்கிறாங்க. அந்த சினிமா மோகத்துல என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒரு இயக்குனர் வந்து அறிமுகமாகிறாரு, பாஸ்கர ராவ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்றாரு, அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனா அந்த பெண்ணுக்கு இருக்கிற அந்த கதாநாயகி ஆகணுங்கிற அந்த ஆசையை என்னால என்ன பண்றாரு, நான் அவனை எப்படியும் கதாநாயகி ஆக்கி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் ஆயிட்டு இருந்தாலும் அந்த பெண்ணை வந்து அவர் வந்து உடல் ரீதியான தொடர்பு வச்சுக்கிட்டு தொடர்ச்சியா வந்து பயன்படுத்துகிறாரு. எப்பப்போ அவருக்கு தேவைப்படுது அப்பெல்லாம் பயன்படுத்துகிறாரு. அவருடைய தயாரிப்பாளருக்கும் அவங்கள இது பண்ணி விடுறாரு. அப்படியான ஒரு மோசமான தன்மையில இருக்கும் போதும், ஆனா கடைசி வரைக்கும் ஒரு கதாபாத்திரத்து கூட நடிக்க கூட அவங்களுக்கு வாய்ப்பு தரல, ஆனா தொடர்ச்சி அவங்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்ப அவங்க தங்கச்சி அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்கிற, அவன் வந்து எதுவுமே செய்ய மாட்டான், அவனுக்கு உன்னை ஏமாத்துறவன், அது உனக்கு புரியாம அவனை கூட நீ சேர்த்து வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா அவனை சண்டை போடுவாங்க. ஜாம்னாவோடய தங்கச்சி அவங்க ரொம்ப கோபமா சத்தம் போடுவாங்க, நல்ல சட்டையெல்லாம் பிடிச்சு கூட சண்டை போட்டுடுவாங்க. வீட்டுக்கு வராது, எங்க வீட்டுக்கு வராது, அறையில தங்கியிருக்கிறாங்க, இங்க வராது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. அக்கா கூட சண்டை போட்டுட்டு விடுதியில போய் தங்கிப்பாங்க. அந்த நேரத்துல ஜமுனா என்ன பண்ணுவானாக்கா, தங்கச்சியும் போயிட்டாங்க, நம்மளால வெற்றியும் பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க. அப்ப தற்கொலை முயற்சி பண்ணும் போது வாடகை வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டுக்கார அம்மாவை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவானாக்கா, நீங்க வீட்டுக்கு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அப்ப இவன் மறுபடியும் போயிட்டு தங்கச்சி கிட்ட பேசிட்டு அவங்க வந்து மறுபடியும் வீட்டுல அந்த அவசர உணர்கிட்ட பேசி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இருப்பாங்க. தன்னை ஏமாத்திரம் அப்படின்னு தெரிஞ்ச கூட அவனை எதிர்த்து வந்து பேசாத ஒரு பெண்ணா வந்து எப்படியாவது தன்னுக்கு வாய்ப்பு தருவானா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. கடைசி நேரத்துல மறுபடியும் அவன் ஏமாத்துவான் வந்து, கதாநாயகி இல்ல வேற இரண்டாவது கதாநாயகி கூட ஒரு நடிக்க வாய்ப்பு தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லி ஏமாத்துவான். அந்த நேரத்துல தான் அவனை தங்கச்சி வந்து ஏமாத்திட்டு இருக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவனை அனுப்பிச்சுட்டு விடுவாங்க. சென்னையில இருக்கின்ற பெருநகரங்கள்ல சினிமா முகத்துல சீர பெண்களுக்கான ஒரு எச்சரிக்கையா அந்த ஜமுனா கதாபாத்திரம் வந்து இருக்கும். அதுல யாரையும் நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர கேள்வி கேட்கற மாதிரி ஒரு தங்கச்சி கதாபாத்திரம் இருக்கும். அந்த இதுல
1: இரு பக்கமும் இருந்து பேசணும்,
0: ஆமா இரு பக்கமும் அதுல இருக்கும். அதுல நீங்க அந்த குடும்ப உறவுகளை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. நீங்க அந்த இவர் சொன்னீங்க இல்லையா, லாசாரா கதை சொன்னீங்க இல்லையா, பார்க்கடல் மாதிரி ஏற்கனவே நீங்க அந்த கதையை நான் படிக்கும்பொழுதும் நீங்க சொல்லிதான் அந்த கதையை நான் படிச்சேன். அதுல ஒரு கதாபாத்திரம் அவங்க மாமியாரை பத்தி சொல்லிட்டு வராங்க, அவங்க கணவனுக்கு கடிதம் எழுதுவாங்க, அதுல வந்து இவங்க குடும்பத்தை பற்றி அவங்களுடைய குடும்பத்தை பற்றி எல்லாம் வரிசையா சொல்லும்பொழுதுதான் இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு இதுவா இருக்கு, ஒருத்தருக்கு ஒரு துணையா இருக்கிறாங்க அப்படிங்கிறது பெண்களுடைய சிரமங்கள் அதெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி தான் இதில் இருக்கும், வயசான அம்மாவை விட்டுட்டு இவங்க சினிமா முகத்துல வந்துருவாங்க, ஆனா அவங்க தாய் மாமன் தான் அக்காவை வந்து பார்த்துப்பாரு, அது மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். அதில்
1: இப்போ அந்த பார்க்கடல் கதையிலே பார்த்தீங்கன்னா, அந்த தீபாவளி அன்னைக்கு இறந்து போகிற அந்த கணவன் அந்த பெண் வந்து தனியாக அந்த பையனோட எங்கேயாவது இருந்திருந்தா வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க வந்து அவங்க வீட்டிலேயே இருந்திருந்தா கூட கஷ்டமாக இருந்திருக்கும், ஆனால் அவங்களுடைய மாமியார் கூட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தீபாவளி சமயத்தில் ஒரு திரும்ப அதை பற்றி நினைவு வரும்போது அவங்க மாமியார் தான் தேற்றுவாங்க. அது ஒரு அருமையான ஒரு பெண்களாலே கட்டமைக்கப்பட்ட ஒரு கதையாகவே இருந்துச்சு. அது லாசர் அந்த இடத்துல வந்து ஒரு உச்சத்தை தான் தொட்டிருப்பாரு,
0: அந்த குழந்தையை அடிச்சிடுவாங்க, அந்த குழந்தையை விட்டுட்டு அவங்க மருமகள் வந்து அணைச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும்.
1: அது அருமையான ஒரு கதை.
0: பெண்ணுடைய பெண்கள் எழுதுகிற நாவல்கள் அப்ப அதுல பார்த்தோம்னாக்கா வாழ்க்கையில இருக்கிற அப்படியே நிறைய கதாபாத்திரம் நம்ம அதுல வந்து பார்க்க முடியும். சிவகாமி, பாமா இவங்களுக்கு பண்ற நாவல்லாம் ரொம்ப யதார்த்தமான மனிதர்கள், அவங்களுடைய அந்த கதாநாயகிகளை தான் அவருடைய படைப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம். பெருமாள் அப்படிதான் இருந்த வரலாற்று நாவல்களை தவிர்த்து மற்ற அனைத்து நாவல்களுமே நம்ம நடைமுறையில் இருக்கிற கதாபாத்திரங்களை தான் நம்ம பார்க்க முடியும்.
1: வரலாற்று நாவல்கள் போனா கூட அங்கேயும் பெண்கள் தான் ஒரு
0: இருக்கிறாங்க, நடைமுறையில் இருக்கிற பெண்களா இருக்க முடியாது என்ற அதுக்காக தான் சொல்றேன். நம்ம இதுல சிவகாமியின் சபதம் கல்கி இதுல மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் இருக்கும். அதுல மாமல்லன் இருப்பான், அப்புறம் அவருடைய அப்பா எல்லாம் இருப்பாங்க, பல்லவர் மன்னர்கள்லாம் வருவாங்க, பரஞ்சோதி அவரெல்லாம் வர எல்லாரும் வருவாங்க, ஆனா சிவகாமி கிட்ட மட்டும் அதுல கற்பனையா உருவாக்கியிருப்பாரு.
1: நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இப்ப பெண் கதை மாந்தர்கள் அப்படின்னு நம்ம போகும்போதே பெரும்பாலும் அவர்களை வந்து மன ரீதியில் அவர்களுடைய கதைகளை சொல்வதை விட உடல் ரீதியாக அணுகுவதுதான் வந்து எழுத்தாளர்களிடம், ஆணோ பெண்ணோ அவர்களிடம் அது வந்து ஒரு மேலோங்கி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது ஒரு புனை கதைக்குள்ள அந்த பெண் கதை மாந்தர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறார்கள், எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள்?
1: அம்மாவந்தல் நாவல்ல அலங்காரம் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரமும் பள்ளிகொண்டபுரம் நீலபத்மநாபன், அதுல வந்து ஒரு காத்தியாயினி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வரும், அந்த கதை நாயகனுடைய துணை வேற வருவாங்க. இந்த ரெண்டு கதாபாத்திரமும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கணவர்களாலே மிகவும் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களா இருக்கும். ஆனா ரெண்டு பேருமே பார்த்தோம்னாக்கா கணவனை விட்டுட்டு திருமணத்தை தாண்டிய ஒரு தொடர்புல போற மாதிரி

இருக்கும் அந்த இதுல. அப்போ இந்த அழகும் சம்பந்தப்படுத்தி ஏதோ இது இருக்கும். அதே நேரத்துல ஏதோ ஒரு இயலாமை, அந்த கணவர்கள் கிட்ட ஒரு இயலாமை வரும் பொழுதுதான் இந்த பெண்கள் வந்து திருமணம் தாண்டிய உறவுக்கு போறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த நாவலாசிரியர்கள் பார்க்கலாம். அந்த இதுல கொஞ்சம் மறைவு குறியீடா சொல்ல வெளிப்படையா சொல்லாம சொல்லப்பட்டிருக்கும். பள்ளிகொண்டபுரத்தை என்னன்னாக்கா, அந்த காத்தியாயினி அவருடைய கணவன் அனந்த நாயர், அவருக்கு என்னன்னாக்கா நல்லா இருப்பாரு, திடீர்னு வந்து காசநோயை தாக்கிடும் அவருக்கு. அந்த காசநோயை தாக்கி மருத்துவமனையில சேர்ந்து அதுல இருந்து விடுபட்டு வரத்து கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா. அந்த நேரத்துல இன்னொருத்தர் வந்து அறிமுகம் வர்றாரு அவருக்கு, அதாவது ஒரு பணக்காரனா இருப்பான் தாசில்தார் அவரு, விக்ரமன் தம்பின்னு சொல்லிட்டு அவருடைய அறிமுகம் அந்த கார்த்திகாயனுக்கு கிடைக்கிறது. அப்ப என்னன்னாக்கா இயல்பாவே கணவனோட உறவு இல்லாம இருக்கிறதுனால அவன் காசநோய் வந்ததுனால மன ரீதியா ஒரு இடைவெளி வந்தது. அந்த நேரத்துல இவன் வந்து அவன் கொஞ்சம் நெருக்கமா பேசும் பொழுதும் ஒரு இயல்பான தொடர்பா அவனா கூட வந்து போகுது. அப்புறம் போயிட்டு நினைக்க அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணனாக்கா அந்த கார்த்திகாயினி மனசு புரிஞ்சு துணையா வந்து ஏத்துக்கலாம். அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனம் இருக்கும், ஆனா துணையா மனசு புரிஞ்சு ஏத்துக்காம அவளுடைய அழகுக்காகவும் அந்த உடம்புக்காகவும் தான் அவன் ஏத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம எப்படி அந்த தண்ணீர்ல அந்த பாஸ்கர் ராவ் வந்து அந்த ஜமுனாங்கிறவர் அவனுடைய தயாரிப்பாளருக்கு அவனை இது பண்ணுவான், அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான்னாக்கா அவனுடைய மனைவியை ஏத்துக்கிட்டான், குடும்பம் நடத்துறாங்க. முதல் கணவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கும், இவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கும். ஆனாலும் இவன் என்ன பண்ணுவான், நண்பர்கள் யாராவது இந்த பெண்ணு கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க அப்படின்னு இவங்க முறையீடு பண்ணாக்கா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுன்னு அவன் சொல்றான். அப்ப அவனுடைய மன ரீதியா என்னன்னா அவனை வந்து ஒரு அழகான ஒரு பெண்ணு அவனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலான்ற மாதிரியான ஒரு மோசமான தன்மையில தான் இருப்பான் அந்த தாசில்தார். அவன் பேர் வந்து விக்ரமன் தம்பின்னு சொல்லிட்டு இது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் என்ன பண்றாருனாக்கா இந்த வாழ்க்கை

0: பயன்படுத்திக்கலான்ற மாதிரியான ஒரு மோசமான தன்மையில தான் இருப்பான் அந்த தாசில்தார். அவன் பேர் வந்து விக்ரமன் தம்பின்னு சொல்லிட்டு இது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் என்ன பண்றனாக்கா இந்த வாழ்க்கை வந்து மோசமா இருக்குது, இவன் வசதியா இருக்கிறான், நல்ல வேலையில இருக்கிறான் அப்படின்னு தான் வந்தோம். காரணம் என்னன்னாக்கா இவனுக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது கணவன் வந்து இந்த பெண்ணை வந்து சந்தேகப்படுவான், அதனாலதான் அவளுக்கு வந்து இந்த மனசு மாறத்துக்கு ஒரு காரணமா இருக்கு. அது ஒரு உளவில் ரீதியான இதுவா இந்த நாவல்கள்ல அதை சொல்லியிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம சந்தேகப்படும் பொழுதும் அப்ப இவனுக்கு ஒரு காசு நோய் வருது, ஒரு சபல புத்தியில அந்த பெண்ணை வந்து போறான். ஆனா கடைசியா இவனை விட இவன் வறுமையில இருந்தாலும் நேர்மையா இருக்கிறான், இவன் வந்து மோசமா இருக்கான்னு தெரிஞ்சு அனந்த நாயரா கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் கேட்கும் பொழுதும் அனந்த நாயரால ஏத்துக்க முடியாது. அவள் தன்னை துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தொண்ட போயிட்டு திரும்ப வரான் அப்படின்னு
1: உடல் ரீதியா அதிக மனப்பான்மை அந்த ஒரு இதுலயே நம்ம காட்டிடுறாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா அலங்காரம் அவர்கள் வந்து இன்னொருவரோட தொடர்புல இருக்கிறது அவங்களோட கணவருக்கு தெரியும்.
0: ஆமா
1: ஒண்ணு, அதுவும் இல்லாம அலங்காரம் அவர்கள் கணவரை வெறுக்கவோ இல்ல வந்து மன ரீதியா உடல் ரீதியா இந்த பிரச்சனையும் அங்க இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் சூரியன் மாதிரி அவங்க கணவனை பத்தி சொல்லும் போது அதுகிட்ட நான் கருகாம இருந்தது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் வச்சிருப்பாங்க. ஆனாலும் இன்னொரு அவங்க பழகுனது வந்து அது என்ன காரணம், மனிதனின் உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனையா அப்படின்றதெல்லாமே நம்ம அதுல வந்து கண்டே பிடிக்க முடியாது. எனக்கு படிக்கும் போது ஜானகிராமன் அவர்கள் வந்து என்ன சொல்ல வர்றார் ஒரு பெண்ணுடைய இடத்துல இருந்து அப்படின்னு ஒரு வெளிப்படையா சொல்லல. ஆனா அந்த பெண்ணையும் வந்து குற்றவாளியாக்காம ஆணையும் வந்து ரொம்ப ஒரு இயலாமத ஒருத்தர் அப்படின்ற ஒரு இதுல ஏதாவது காசநோய் இருந்தது இயலாமை இருந்தது ஒன்னு சொல்லலாம். அதுல எதுவும் இருக்காது, அவர் நல்ல ஒரு கணவரா இருப்பாரு, அவர் மூலமா ஒரு குழந்தைகளும் இருக்கும்.
0: இல்ல அதுல என்னன்னாக்கா அவருடைய கணவர் வந்து சொல்லுவாரு ஒரு இடத்துல என்னால வந்து முழுமையா அவளை ஆள முடியல அப்படின்னு ஒரு வரி வரும். அதுல வந்து அவர் குறிப்பா ஏதோ சொல்றாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு
1: சொல்றேன்.
0: ஆமா ஆமா, என்னால அவளை முழுமையா ஆண்டு விட முடியல அப்படின்னு சொல்லி
1: அதை நான் மன ரீதியா தான் பார்த்தேன், மேபி வேற ரீதியா இருக்கான்னு தெரியல. அதுக்குள்ள நம்ம இன்னும் டீப்பா போல.
0: எனக்கு
1: எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய மனதை வந்து ஒரு ஆண் எழுத்தாளர் வந்து இந்த அளவுக்கு படம் பிடித்திருக்காங்கன்றதே ஒரு பெரிய விஷயம்தான். இதுல ஓரளவுக்கு அவங்க வந்து அந்த இதுல முயற்சியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
0: கண்டிப்பா. அதுல என்னன்னா ரெண்டு பேருமே ரொம்ப ஆளுமை உள்ள ஒரு பெண்ணா அலங்காரத்தை வந்து படைச்சிருப்பாங்க. என்னன்னாக்கா கணவன் கிட்டயும் அவங்க ரொம்ப ஒரு மனைவி மாதிரி ரொம்ப அடிபணிஞ்சு போற அந்த தன்மை கிடையாது, ரொம்ப டாமினேட்டடா தான் இருப்பாங்க, அதிகாரம் பண்ணவங்களதான் இருப்பாங்க. காதலராரா காட்டப்பட்டிருக்கிற அதுல சிவசுப்பிரமணியன் சொல்லிட்டு அவனு விவரிக்கும் போது அவன் வந்து ரொம்ப ஆஜான பாகவான தோற்றமா இருக்கிறான், ரொம்ப வசதியானவன. அவனுடைய தங்கச்சிக்கு ஜாதகம் பார்க்கறதுக்காக தான் இவருடைய கிட்ட வருவான், அலங்காரம் அம்மகம் அவருடைய கணவர்கிட்ட வருவான். அந்த தொடர்புகள் வரும்பொழுது அதுல நான் பார்க்கும் பொழுது எந்த ஒரு செய்தி தான் தெரிஞ்சு, நீங்க சொன்ன மாதிரி அவர் கணவரை உயர்வா நினைக்கிறாங்கிறதுக்காக தான் இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்ம துரோகம் செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு தான் அவருக்கு பிறந்த கடைசி அந்த குழந்தை அப்புங்கிற பையனை தான் வேதம் வந்து படிக்க அனுப்புவாங்க அவங்க. அதாவது இவங்க செஞ்ச பாவத்தை பையனை வேதம் படிக்க வச்சு
1: அந்த காலத்துல வந்து இலக்கிய உலகிலும் சரி பொது ஜனமிடமும் பெரிய பிளவை ஏற்படுத்திய ஒரு நாவல். இன்று வந்து அது வந்து காலத்தை கடந்து ஒரு செவ்வியல் படைப்பா இருக்கு. அருமை அருமை. நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இது முக்கியமான கேள்வி. ஆண் படைப்பாளர்கள் படைக்கும்

0: பெண் கதை மாந்தர்களுக்கும் பெண்கள் வந்து படைக்கும் பெண் கதை மாந்தர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குதா இல்ல இல்லையா? நான் சொன்ன மாதிரி இவங்க அவங்கள மிஞ்சிருக்காங்களா, அவங்க இவங்கள மிஞ்சிருக்காங்களான்னு ஒரு இது போட்டு ஆரம்பிச்சேன், அதே மாதிரி சொல்லலாமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. என்னன்னா கண்டிப்பா அதுல வேறுபாடு இருக்கும். சில பேர் உணர்ந்து எழுதும்போது ஓரளவுக்கு எழுத முடியும், ஆனா ரொம்ப துல்லியமா நீங்க பெண் படைப்பாளிகளை விட்டு பெண்களை தான் எழுத முடியும். ஏன்னா நீங்க இந்த தோசை பத்தி சொன்னீங்க இல்லையா, வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை, அந்த நூல்லதான் அந்த கதை இருக்குது. அதை வந்து இவர் ஆணால வந்து எழுத முடியாது இல்லையா, அது மாதிரி வந்து எழுத முடியாது. ஆமா, இன்னொன்னு அம்பையுடைய காட்டில் ஒரு மான் ஒரு கதை இருக்கும். அதுல அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்தும் பெண்கள் வந்து பருவம் அடையாத இருப்பாங்க, அது வந்து அதிகமா நிறைய பேருக்கு தெரியாது. இத வந்து அந்த கதையில வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, காட்டில் ஒரு மானுங்கிற கதையில வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கதா தங்கம்னு ஒரு கதாபாத்திரம், தங்கம் அத்தைன்னு சொல்லிட்டு அவங்களேதான் அவங்களுடைய இது வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அல்ல, இப்ப இந்த விஷயம் வந்து ஒரு ஆணால வந்து உணர்ந்து வந்து எழுத முடியாது. அதுல வந்து சொல்லுவாங்க அவங்க, எனக்கும் உடம்பு தான், நானும் பூ பூத்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு குழந்தைகள் எல்லாம் பிரக்காம போனான்னா உறவினர் குழந்தைகள் எல்லாம் வீட்டுல முழுக்க அவங்கள நிறைய அன்பா பாத்துப்பாங்க, இதெல்லாம் என்னுடைய குழந்தைகள் தான், அப்ப எனக்கு குழந்தை பிரக்காதுங்கிறதே ஒரு ஊனமா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை பத்தி சொல்லும். அதுல இப்ப இது மாதிரியான ஒரு கதையை வந்து நீங்க ஆணால வந்து அப்படி எழுத முடியுமா அப்படின்றது சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி இந்த நேரத்துல ஞாபகம் வருது, குழந்தை பிறந்துட்டு பெண்கள் பால் கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க, சரியா பால் கொடுக்கலாம் அந்த பால் கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையை பற்றி ஆண்களால் வந்து எழுத முடியுமான்னா அவ்வளவு துல்லியமா வந்து எழுத முடியாது. ஆனாலும் ஒரு பெண்ணா வந்து எழுதுவதற்கும் ஆணா எழுதுவதற்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் வீடு கட்டுவதற்கும் ஒரு பெண்ணை வீடு கட்டுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆனால ஆண்களை எளிய அணுகிட முடியும், மேஸ்திரியோ வேலை செய்யறவங்களோ எளிது அணுகி ஒரு எளிமையை வீடு கட்டிட முடியும். பாமா வந்து மனுஷன் ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க, அதுல ஒரு பெண்ணு அவங்க தனியா வீடு கட்டும் பொழுது அவங்களுக்கு ஏற்படுற அந்த நெருக்கடிகள் அது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுல வர பாத்திரங்கள் எல்லாமே வீடு படம் பாக்குற மாதிரி இருக்கும். அது அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா வீடு ஒரு படம் வந்தது இல்லையா, அது மாதிரி இந்த நாவல் வந்து இருக்கும். ஏன்னா அவங்க வீடு கட்டும் போது ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஆணால இதெல்லாம் இப்படி யோசிக்க முடியாது நான் நினைக்கிறேன். இவ்வளவு துல்லியமா அவங்களுடைய வழியை வந்து சரியா சொல்ல முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: எஸ்ரா அவர்கள் கூட தன்னுடைய ஒரு கதையில எனக்கு உடனே ஞாபகம் வரல, அதுல வந்து ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கும் பெண் தனியாக ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அவங்க மட்டும் போய் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அது கடைசியில் அவங்க கணவருக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த வீடை வந்து விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு அந்த வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்ப வருவாங்க. அது பெண்களோட மனசுல இருக்கிறது வந்து ஒரு வீடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், அது சரியா அமைந்து விட்டால் எல்லாமே அமைந்துவிடும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். அதுபோல் தனக்குன்னு ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கற்பனையே வந்து ஒரு அதீதமா இருந்துச்சு. அது நிறைய பெண்களுக்கு அது வந்து புரிஞ்சுது. நம்மளுக்கு படிக்கும் போது புரியுமா தெரியல, ஆண்களுக்கு புரியுமா தெரியல, பட் பெண்களுக்கு அது புரியும் அப்படின்றது அந்த இதுல சொல்லப்பட்டது. அடுத்ததுதான் முக்கியமான கேள்வி. பொன்னியின் செல்வன் நாவல்ல முதன்மை அமைச்சர் அனிருத்தர் அவர் சொல்வார், ஆணாக பிறந்திருந்தால் பல நாடுகளை ஆண்டிருப்பீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நந்தினிதேவி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் அப்படிதான் ஆசை இருந்தது, பெண்ணாக இருந்து நான் பின்னாடி இருந்து ஏக்கலான்னு கூட நான் நினைச்சேன், ஆனா பெண்கள் ராஜ விஷயங்களை தலையிடக்கூடாதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. பொன்னியின் செல்வரை வந்து சூடாமணி விகாரத்துல இருக்க வச்சிருப்பாங்க, அங்க வந்து பெருமழை பெஞ்சிருக்கும், ஒரு புயல் அடிச்சிருக்கும், ஸோ அந்த விகாரம் வந்து அடித்து செல்லப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அங்க. அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் ராஜ விவகாரங்களில் தலையிடக்கூடாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அது அவங்களே அவங்கள கொஞ்சம் கீழே போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கும். இது ஏன் இப்படி இங்க சொல்றேன் அப்படின்னா, வரலாற்று நாவல்களில் வர்ற பெண் கதை மாந்தர்களுக்கும் நவீன நாவல்களில் இல்லை நவீன புதினங்களில் சிறுகதைகளில் வரும் பெண் கதை மாந்தர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கா இல்லையா?
1: மிகப்பெரிய வேறுபாடு வந்து இருக்கு. இப்ப நீங்க கல்கியுடைய அந்த பொன்னியின் செல்வன் சொன்னீங்க, நான் கல்கியுடைய இன்னொரு நாவல் சொல்றேன், சிவகாமியின் சபதம் அப்படிங்கிறது அவருடைய பல்லவர்களை பற்றியான ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நாவல் தான். அதுல மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்ம பல்லவன் இவங்கெல்லாம் வருவாங்க, அதுல எல்லாமே அப்புறம் பரஞ்சோதி இவங்கெல்லாம் வருவாங்க. நிறைய செய்திகள் பார்த்தீங்கன்னா வரலாற்றுல இடம்பெற்றிருக்கிற செய்திகள் அந்த நாவல்ல ஆண் கதாபாத்திரங்களை வரதெல்லாம் வரலாற்றுல இடம்பெற்ற இந்த பல்லவ மன்னர்கள் எல்லாமே வருவாங்க. அப்புறம் சைவ சமயம் அந்த திருநாவுக்கரசன் ஒரு கதாபாத்திரமா அதுல வந்து வருவாரு. ஆனா அந்த கதை நாயகியா இருக்கிற சிவகாமி பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல சொல்ற மாதிரி நல்ல திறமையான ஒரு நாட்டிய மங்கையா இருப்பாங்க அவங்க. ஆனாலும் அந்த அரசனுடைய மகன் இளவரசன் மாமல்லன் நரசிம்மவர்மன் சிவகாமியை காதலிப்பான். ஒரு நாட்டியக்கார பெண்ணு அரச பரம்பரையில இளவரசி ஆகக்கூடாது அப்படின்றதுனால அந்த இளவரசனே இந்த பெண்ணை தீவிரமா காதலிப்பான், எவ்வளவு காதலிப்பான். ஆனா கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு வேற ஒரு பாண்டிய மன்னனுடைய பெண்ணை திருமணம் பண்ற மாதிரி அதுல வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப நடைமுறையில் சாதாரண ஒரு வேற கதாபாத்திரமா இருந்தாக்கா

0: இயல்ப நடைமுறை என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். ஆனா இந்த வரலாற்று கதாபாத்திரங்கள்ல முழுக்க முழுக்க கற்பனையா இருக்கும் போது அது ஆசிரியருடைய அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ப அது வந்து கதாபாத்திரங்கள் மாத்தி அமைச்சுக்கிறாங்க அப்படிங்கறதுதான் முக்கியமான வேறுபாடா நான் வந்து பாக்குறேன். இல்ல மற்ற நாவல்கள் இருக்கிற இப்ப நீங்க அந்த அலங்காரமா இருக்கட்டும் அந்த கார்த்திகாயன் இருக்கட்டும் இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். திருமணத்தை தாண்டிய உறவுங்கிறது அது மாதிரி பாக்குறோம். நீங்க சொல்ற மாதிரி அரசு பரம்பரையில இருக்கிற பெண்களும் ஆட்சியாளராக வந்திருக்கிறாங்க இல்லையா, அது மாற்றி நான் கதாசிரியர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு தந்திரம் வந்து அதுல இருக்குன்னு நான்
1: நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்தாலும் சதி செஞ்சு அவங்களை இறக்கி. தில்லி சுல்தானியர்கள் நேரத்துல வந்து ரசியா சுல்தானா அப்படின்னு ஒரு அரசி, அது மாதிரிதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்து முகத்துக்கு எந்த மறைப்பும் இல்லாம அவங்க ஆட்சி நடத்தினாங்க. அந்த காலத்துல பெண்கள் முகத்தை மறைத்திருப்பார்கள், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம ஆட்சி நடத்தினாங்க. ஆண்கள் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க அப்படின்னு நிறைய உண்டு. ஆனா அதுக்கப்புறம் அவர்கள் வந்து சதி செயலால் கொல்லதான் பட்டார். அதனால அந்த மாதிரியும் இருந்திருக்கு. அதே மாதிரி எண்ணங்கள் தான் நம்மளுடைய புதினங்கள்லயும் வந்து. ஆனா நவீன இலக்கியங்கள்ல அது மாறி இருக்கா வரலாற்று இலக்கியங்கள்ல இருந்து பார்க்கும்போது?
0: நவீன இலக்கியங்கள்ல நீங்க ஆரம்ப காலத்துல வந்த முதல் நாவல்ல கொஞ்சம் கற்பனை கலந்து இருக்கும். வேதநாயகி பிள்ளைகள அதுல வர ஒரு அந்த கதாநாயகி பேர் எனக்கு கொஞ்சம் உடனே ஞாபகம் இல்ல. அவங்க பார்த்து எனக்கு அந்த பஞ்சதந்திர கதைகள்ல வர மாதிரி சாகசம் செய்யக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. இயல்பான பெண்ணால முடியாத சாகசங்கள் எல்லாம் அவங்க வந்து செய்வாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த நாவல்கள்லாம் நீங்க அது மாதிரி பார்க்க முடியாது. அதுக்கு ரெண்டாவது வந்த நாவலே கமலாம்பாள சரித்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இயல்பான இருக்கிற வீடுகள்ல நம்ம சுற்றி இருக்கிற பெண்கள்ல தான் அவங்க கிட்ட இருக்கிற அந்த நிறை குறையோட தான் இந்த நவீன நாவல்கள் வந்து படைக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்க வரலாற்று நாவல்கள்ல அவங்களை அதிகமான ஒரு வீர பெண்மணியா ஒண்ணு காட்டுவாங்க, அது வந்து யதார்த்தத்துக்கு பொருந்தாது. ஆனா யதார்த்தமான நாவல்கள் அவங்க கிட்ட என்ன குறைகள் இருக்கோ நிறைகள் இருக்கோ அதோடுதான் படைப்பாங்க.
2: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இப்ப நம்ம வரலாற்று நாவலோட நவீன புதினங்களையோ சிறுகதையோ நம்ம வந்து ஒரு ஒப்பீடு நோக்கில பார்க்கும்போது நவீன சிறுகதையும் புதினங்களும் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம்.
1: கண்டிப்பா
0: பெண்களுடைய கதாபாத்திரங்களை வடிவமைப்பதை பொறுத்த வரையில ஆண் எழுத்தாளர்களா இருந்தாலும் சரி பெண் எழுத்தாளர்களா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, காலத்துக்கு ஏற்ப வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதுவே பின் நவீனத்துவ புதினங்கள் குறிப்பாக பல்வேறு இலக்கியங்கள், இப்போ வந்து பெண்கள் இலக்கியம் இருக்கு, தலித் இலக்கியம் இருக்கு, பல வகையில் இலக்கியங்கள் வந்து அதுலயும் நிறைய சர்ச்சைகளும் இருக்கு. பெண்கள் இலக்கியத்தை பெண்கள் அல்லாதவர்கள் படைக்கலாமா அப்படின்ற ஒரு இது இருக்கு, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி வரும்போது பின் நவீனத்துவ காலத்துல வந்த கதைகள் அதையும் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கா? இப்ப நம்ம பின் நவீனத்துவம் தான் வந்துகிட்டு இருக்கோம்.
1: அது பின் நவீனத்துவத்தை ரெண்டு வகையா பார்த்தோம் நம்ம, என்னன்னா அரசியல் ரீதியான பின்னவினத்துவம் ஒரு வகை, இலக்கிய ரீதியான பின்னவினத்துவம் ஒரு வகை. இலக்கியத்தில இரண்டு வகையான பின்னவினத்துவம் போக்கு வந்திருந்தது. சாரு நிவேதிதா போன்றவர்கள் இந்த பாலியல் முன்னிறுத்துவது, அது கட்டற்ற பாலியல் என்கிற ஒரு தன்மையில அவங்க போனாங்க. அது இல்லாம மற்ற சிலதெல்லாம் புரியாத தன்மையில, இப்ப கோணிங்கையும் பின்னவினத்துவத்தாளர் சொல்லுவாங்க, ரொம்ப புரியாத தன்மையில போக்குறது, மாய தத்தவாதன் பேசுறது, அப்போ கோணங்கி போன்றவர்கள், அப்புறம் தமிழவன், தமிழன் ஏற்கனவே சொல்லப்பட்ட நாவல்கள், ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள், அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களை படிச்சோம்னாக்கா அதுல தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டே இருக்கும். அதுல வந்து எளிமையா வந்து புரிஞ்சிடாது.

0: 38 வயசு இருக்கிற ஒரு பெண்மணி எல்லாம் அதுல பாட்டி வருவாங்க. அவங்க சொல்ற அந்த நினைவுகள் பல கதைகளை வந்து அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதுலாம் ஒரு தொடர்ச்சி இல்லாத மாதிரியான ஒரு போக்கு வந்து இருக்கும். அது மாதிரியான இதுல அதெல்லாம் கடந்து இப்போ மறுபடியும் அந்த யதார்த்தவாதம் என்கிற கட்டத்துலதான் நம்ம நாவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அரசியல் அடிப்படையில இந்த விளிம்பு நிலை பேசுவது என்கிற கோட்பாடுல அடிப்படையில இந்த பெண்களுடைய படைப்புகள், அப்புறம் தலித்து படைப்புகள், அதெல்லாம் அரசியல் ரீதியில இருந்து அந்த விளிம்பு நிலை பேசுவது, மையத்தை விட்டுட்டு மையமே பேசிக்கொண்டிருக்காம விளிம்பு நிலையும் பேசுவது அப்படிங்கிறது இப்போ ஆரம்பத்தில் இது மாதிரி இருக்கும்போது, இப்போ இந்த நவீனத்துவம் இந்த பின்னணித்தலம் பேசப்பட்டதுக்கு அப்புறம் அரசியல் ரீதியான புரிதல் எடுப்படுறவங்க இந்த வகையை முன்னோக்கி போயிருக்கு. வடிவம் மட்டும் எடுத்துக்கிட்டவங்க அதுக்கு வந்து ஒரு தொடக்கம் வளர்ச்சி முடிவு இப்படியெல்லாம் இருக்கணும் இல்லாம எந்த அத்தியாயம் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வடிவத்தை கலைச்சு போட்ட ஒரு முயற்சியும் நடந்தது நமக்கு. அந்த மாதிரியான முயற்சி எல்லாம் இப்ப வந்து இல்ல, சிலது ஒண்ணு ரெண்டு வந்துட்டு இருக்கு, இப்பவும் வருது, அந்த தொடர்ச்சியும் இருக்கு, அதிகமா இல்லானா.
1: நேயர்களே, கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: புரட்சிகரமான எழுத்தாளர் அப்படின்னு அறியப்பட்ட ஜெயகாந்தன் அவர்கள் கூட அவரோட கதைகள் முடிக்கும் போது சமூக கட்டமைப்பு சமூகத்தின் ஒழுக்க முறைகளை வந்து தாண்டி அவரோட கதைகள் போகாது. சில நேரங்களில் சில மனிதர்களே சொல்றேன், அந்த கங்கா என்ற பெண் பல விஷயங்களை உடைத்து வருவாள், தன்னுடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி கடைசி வரைக்கும் வாழ்வா, ஆனா கடைசியில அவ வாழ்க்கை வந்து துயரமா முடியற மாதிரி தான் முடிச்சிருப்பார். ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஒரு பெண் வந்து தன்னுடைய இரு கரைகளை தாண்டி அந்த நதி போனுச்சுன்னா அந்த அழிவு தான் அப்படின்றதுதான் அதோடைய இதுவா இருக்கும். ஆனா இப்போ பின் நவீனத்துவ காலத்துல வந்த இந்த படைப்புகள் எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் சரி, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, என்னுடைய நியாயங்கள் தான் நியாயம், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்னு ஜெயகாந்தன் அவர்கள் சொன்ன மாதிரி அதை வந்து நடைமுறையில வந்து கதையாவும் எழுதுறாங்க. ஒரு சில விஷயங்கள் எழுத ஆசைப்பட்டாலும் அந்த காலத்துல எழுதாம அப்படியே மூடி கொண்டு போயிருவாங்க. இப்ப நம்ம வந்து அம்மா வந்தால் எடுத்தா கூட அந்த காலத்துல அது ஒரு புரட்சிகரமான நாவல், அதனால தி. ஜானகிராமன் அவர்கள் பட்ட வேதனை நம்மளுக்கும் தெரியும். ஆனா இப்ப அந்த நாவலை எடுத்து படிக்கும் போது அவ்வளவு ஒண்ணும் புரட்சிகரமா இல்லையா அப்படின்னு யோசிப்போம். இது ஒரு சில இடங்கள் சாதாரணம் நடக்கதானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதையும் தாண்டி இன்னும் பல தளங்கள்ல வந்து பின்னவின்னத்துவ நாவல்கள் போயிடுச்சு. எழுத்து முறையிலையும் நம்ம பேச்சு வழக்குல வந்து எழுத்து இப்ப மாறிடுச்சு. முன்னாடி அது பேச்சு வழக்கு எழுதுற எழுத்து வந்து எழுத்துனே சொல்ல
1: மாட்டாங்க.
0: வட்டார வழக்கு, வட்டார வழக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து இலக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை உடச்சு போடுறதும் இன்னைக்கு பின்னவின்னத்துவ நாவல் புதினங்களும் சிறுகதைகளை தான் இது பண்ணிட்டு இருக்கு. பாப்போம் இன்னும் அடுத்த கட்டம் எப்படி போகுது அப்படின்னு பாப்போம். நம்மள தமிழ் இலக்கிய சூழல்ன்றது வளமாக இருக்கிறது, அதுல இன்னைக்கு நம்ம அதுல ஒரு பகுதி எடுத்துதான் பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் இதே அலைவரிசையில் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். கதையின் நாயகிகள் பங்கேற்றவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: திரை இசை எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை இப்போது கேட்க உள்ளோம். படம் அவர்கள்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி. நேரம் 12:01. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை அடுத்து 12:10 சங்கீத சாரல், ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 மெல்லிசை மற்றும் செந்திசை,

பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, 1:55 பாடல் ஒன்று. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் சஹஜ் பிஜிலி ஹர் கரி யோஜனா திட்டம் மற்றும் தொடர்ந்து திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 2:30 ஊர்ப்புற திரை நிகழ்ச்சியில் கிராமிய கலை, இதில் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மாலம். மாலை ஒளிபரப்பில் 5:30 திரை இசை, 6 நிகழ்ச்சி நிரல். அதனைத் தொடர்ந்து 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம், 7:00 திரைகானம், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் அதலக்காய் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம். 8:00 மனோரஞ்சிதம், 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 8:30 வானொலி நாடக விழா, இதில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம் படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைக்கானம், 10:00 அரங்கிசை, இதில் டிவி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நேரலை தொடர்ந்து வானிலை அறிக்கை. இதுவரை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று ஒளிபரப்பாக

0: நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை கேட்டோம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுகிறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 அதனுடைய முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17ஆம் தேதி வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி இருக்கிற இந்த ஃபேஸில் செல்ஃப் எனுமரேஷன் உங்கள் மூலமாகவே வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்கள் நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதில் வருகின்ற 12 டிஜிட் நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2 வந்து 1ஆம் தேதியிலேருந்து வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமாக நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷனில் நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷனில் பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.

இதுவரை சங்கீத சாரலில் ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். இரவு 9:30 திருப்பூந்துருத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி.

0: போச்சுன்னு தெரியல.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊக்குவித்திருப்பதாக கூறியுள்ளார். நாட்டின் பெருமையையும் இறையாண்மையையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே உதம்சிங் ஏற்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்துள்ள உதம்சிங்கின் துணிச்சலும் தியாகமும் போற்றத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத புகழை பெற்றவர் சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங் என்றும் திரு ராஜ்நாத் சிங் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்திய மைக்கேல் டயர் என்ற ஆங்கிலேய அதிகாரியை தனியொரு நபராக வீழ்த்திய பெருமையை பெற்றவர் உதம்சிங் என்றும் இதன் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் சார்பில் கடும் எச்சரிக்கையை அவர் விடுத்ததாகவும் கூறியுள்ளார். நாட்டின் விடுதலைக்காக தேசப்பற்றோடு போராட வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே அவர் ஏற்படுத்தினார் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள மாபெரும் சீர்திருத்த நடவடிக்கை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடுமையாக உழைத்து சாதிக்க துடிக்கும் இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புலனாய்வு மற்றும் நீதிமன்ற விசாரணையை விரைவு நீதிமன்றங்கள் மூலம் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பதற்கு இந்த சட்டத்திருத்தம் வகை செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை சட்டப்பூர்வமாக தடுப்பதற்கும் விரைந்து நீதி கிடைப்பதற்கும் இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்வதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேர்மையான வெளிப்படையான மற்றும் பாதுகாப்பான தேர்வு கட்டமைப்பை கொண்டுவரும் முக்கிய முயற்சியாக தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கித் தரும் முயற்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கையை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.

0: எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக தில்லியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது மாணவர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச முற்பட்டனர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கடும் அமளிக்கிடையே அமைச்சர்கள் பல்வேறு துறைகளின் அறிக்கையை தாக்கல் செய்தனர். ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் 22வது அறிக்கையை தாக்கல் செய்தார். இதில் போலியான செய்திகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளும் இடம்பெற்றுள்ளன. கடும் அமளிக்கிடையே கேள்வி நேரத்தை தொடங்குவதாக அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று காலை தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் கேள்வி நேரத்தை தொடங்க இயலாத நிலை ஏற்பட்டது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர். அரசு தரப்பில் முக்கிய அலுவல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதால் அவையை நடத்த அனுமதிக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். அவையின் மாண்புகளை உறுப்பினர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது.
0: வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேஷா நம்கைல் பாங்சுக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பூட்டானில் உள்ள இந்திய தூதரகம் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் பூட்டான் மன்னர் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பகமான பொது ஒலிபரப்பு சேவையை வழங்கி ஆகாஷ்வாணி மக்களின் பேராதரவை பெற்றுள்ளதாக அதன் முதன்மை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலம் ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையத்தின் 60 ஆண்டுகால சிறப்பான சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பன்முக கலாச்சாரத்தையும் வளமான பாரம்பரியத்தையும் மக்களிடையே எடுத்துச் செல்வதில் இந்நிலையம் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறியுள்ளார். ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையம் மக்களிடையே நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலத்தின் கலாச்சார அடையாளத்தை இந்த நிலையம் பிரதிபலிப்பதாகவும் அதன் வளர்ச்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராஜீவ்குமார் ஜெயின் கூறியுள்ளார். போதைப்பொருள் பழக்கமில்லா இளைஞர்கள் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மறுநாள் தொடங்கி வைக்கவுள்ளார். இதனையொட்டி மத்திய அரசின் மை பாரத் அமைப்பு சார்பில் தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தனியார் கல்லூரியில் மத்திய அரசின் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை மை பாரத் மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நஷாமுக் அபியான் இயக்கத்தின் கீழ் போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான பல்துறை போட்டிகள் நடத்தின. ஓவியம், குறும்படம்,
3: நடனம் உள்ளிட்ட போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதை ஒழிப்பின் அவசியத்தை கலை வழியாக வெளிப்படுத்தினர். போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற விழிப்புணர்வு செய்தியை வலியுறுத்திய இந்த நிகழ்ச்சி இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வை மேலும் வலுப்படுத்தியது.
4: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
0: ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை தேடும் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். பாங்காய் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை அவர்கள் சுற்றி வளைத்துள்ளனர். அந்த இடத்திலிருந்து தீவிரவாதிகள் வைத்திருந்த உணவு மற்றும் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். அந்த இடம் தீவிரவாதிகளின் தற்காலிக முகாமாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அரிசி, உணவுப் பொருட்கள், கேஸ் அடுப்பு உள்ளிட்டவைகள் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர்

0: உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 5-7, 11-9 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் சிமோனே ஆஞ்சியா வவசோரி இணையை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் லூயிஸ் கார்லோஸ் அலன் மடாகன் இணையை வென்றது. அமெரிக்காவின் ஃப்ளோரன்ஸில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் மகேந்திரன் அமெரிக்காவின் அல்ஜா ஆன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்தியாவின் லவ்பிரீத் சிங் மற்றும் சீமா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திரப் போராட்ட தியாகி உத்தம் சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இனி கேட்கலாம் மெல்லிசை மற்றும் செந்திசை. மெல்லிசையில் முதலாவதாக நெல்லை கண்ணா கிருஷ்ணா மற்றும் வசந்தி பாடியிருக்கும் பாடல்.

0: officials of national drug regulatory authorities across the world. Protests continued in Pakistan-occupied Jammu and Kashmir following a brutal crackdown by Pakistani security forces on civilians earlier this week, which left more than 40 people dead. Local authorities in the occupied region have now begun targeting women protesters demanding basic rights. Pakistani security forces opened fire on women demonstrators gathered in large numbers in Rawalkot and Mirpur, where they were raising slogans against the crackdown. At the Commonwealth Games, Indian weightlifter Lovpreet Singh won a silver medal in the men's 110-kilogram category, while Seema Kaliramna bagged a bronze medal in women's discus throw at Glasgow last night. Benchmark equity indices were trading with modest gains in the afternoon session today. The Sensex rose 233 points to 78,161 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள்.
2: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர், ஒரு நல்ல வெயிலும் மணல் பாங்கான இடத்துக்கு தான் போக போகிறோம். அதாவது பாலை நிலப்பகுதி. ஏன் பாலை நிலம் பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, அது வந்து மணலும் மணல் சார்ந்த பகுதி தான் பாலை. அதாவது குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்தது தான் பாலை என்று இலக்கியங்கள் சொல்லும். அப்படியாக பழங்காலத்தில் பாலை வந்து ஒரு தனி நிலமாகவே கருதலை. அது வந்து சரியான காடு சார்ந்த நிலப்பகுதியாகத்தான் இருந்திருக்கு, வறண்டு போயிருந்திருக்கு. அதனால தான் பால் அப்படின்னு ஒரு சொல்லும், பாலா போச்சு அப்படின்னு சொல்லுவோம், பால்பட்ட நிலம் அப்படின்லாம் சொல்லுவோம். அதில் ஒன்றுமே விளைவிக்க முடியாது, அப்படியான ஒரு நிலம்தான் பாலை நிலம் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட பாலை நிலத்தின் அடிப்படையாக நிறைய ஊர் பேர்கள் அமைந்திருக்கிறதை பார்க்குறோம். அப்படி பாலை நிலத்தில் தொழில் என்பது போகிறவங்க வர்றவங்ககிட்ட வழிப்பறி கொள்ளை செய்வது தான் தொழிலாக இருந்திருக்கும். ஏன்னா அங்கே தான் ஒரு வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்குரிய எந்த ஒரு தொழிலும் இல்லாத காரணத்தினால் இதுதான் மக்களுடைய வாழ்வியலாக இருந்திருக்கிறது என்பதை சங்க இலக்கியங்கள் வழி நாம் அறிகிறோம். அப்படியாக தமிழ்நாட்டில் பாலை என்ற பெயரில் ஊர்கள், அதாவது வறட்சி நிறைந்த ஊர்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படின்னு கொங்கு நாட்டின் வட எல்லையாக பெரும்பாலை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அதே போல சிதம்பரத்திற்கு அருகே திருக்கழிப்பாலை என்ற ஒரு சிவன் தலம் இருக்கிறது. மதுரை பக்கத்தில் திருப்பாலை என்ற ஒரு இடம் இருக்கிறதையும் நாம் அறியலாம். பாண்டிய நாட்டில் அதாவது அருப்புக்கோட்டை பக்கத்தில் பாலவநத்தம் அப்படின்னு ஒரு ஊர் பெயர் இருக்கிறது. அதை பாலை வனம் நத்தம் என்பதுதான், அதாவது பாலைவனமாக இருந்த இடம் குடியிருப்புக்கேற்ற நத்தமாகி பின்பு அது ஊராகி வளர்ந்து ஓங்கிய வரலாறுதான் பாலவநத்தம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. அதாவது பாலவநத்தம் என்பதிலேயே மூன்று சொல் சேர்க்கை இருக்கிறது, பாலை வனம் நத்தம். அப்படியாக வனமாயிருந்த இடம் குடியிருப்புக்கு ஏற்ற வாழிடமாகி பின்பு ஊராகி வளர்ந்தோங்கிய வரலாறுதான் பாலவநத்தம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல தொண்டை நாட்டிலும் ஊற்றுக்காட்டு கோட்டத்தில் பழங்காலத்தில் பாலையூர் என்றே ஒரு ஊர் இருந்திருக்கிறது. அதுதான் இன்னைக்கு காலகட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலூராக விளங்குகின்றது என்பதை அறிய முடிகிறது. நாம் பாலூர் என்றால் உடனே ஏதோ பால் உற்பத்தி அதிகமாக நடைபெறும் ஒரு வணிக இடம் என்று எண்ணிவிட முடியாது. அதாவது பாலையூர், அது பாலைவனமாக இருந்த ஊர் என்பதுதான் இங்கே பாலூர் என்று பெயர் பெற்றிருக்கிறதை நாம் அறியலாம். திருப்பாலைவனம் என்னும் ஒரு ஊரும் செங்கல்பட்டில் இருக்கிறதை நாம் அறியலாம். அதே போல நெல்லையை சுற்றியுள்ள இடங்களில் தேரிக்காடு உண்டு. அந்த தேரிக்காடு என்பது இன்றைக்கு தமிழருடைய தொன்மைக்கும் பண்பாட்டுக்கும்

சான்றாக விளங்கக்கூடிய பாலை நில பகுதியாக நாம் பார்க்கிறோம். சங்ககாலத்தில் பாலை என்று சொல்லப்பட்டுதான் இன்னைக்கு அங்கே இருக்கும் தேரிக்காடு மணற்பாங்கான இடம் தேரி என்று பெயர் பெற்று விளங்குகிறதை நாம் பார்க்கலாம். அதாவது கோடை காற்றால் தேரியின் தோற்றம் மாற்றமடையும். இடையன்குடி தேரியும் குதிரை மொழி தேரியும் சாத்தான்குளத் தேரியும் இப்படி தேரி என்ற பெயரில் நெல்லை மாவட்டத்தை சுற்றி ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறதை நாம் அறியலாம். அதிலும் முக்கியமாக தொல்லியல் சான்றாக சங்ககாலத்தில் சொல்லப்பட்ட பாலை நிலப்பகுதியாக இருப்பது அந்த தேரிக்காட்டை நாம் இன்றைக்கு சுற்றலாம். அதாவது நெல்லை தூத்துக்குடி வட்டங்களில் இருக்கும் நாம் தொல்லியல் சான்றுகளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது ஐந்திணைகளும் ஒரு சேர இருக்கும் தமிழகத்தில் இருக்கும் நிலப்பகுதியாக தூத்துக்குடியையும் நெல்லை மாவட்டத்தையும் நாம் சொல்கிறோம். அப்படிதான் அங்கே குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடு காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமாக கொற்கையும் பாலைக்கு மணலும் மணல் சார்ந்த இடமாக தேரியும் விளங்குகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மலை என்று சொல்றப்ப அங்க குற்றாலம் இருக்கிறது. அதே போல காடு என்று சொல்றப்ப ஆதிச்சநல்லூர் இருக்கிறது, சிவகலை இருக்கிறது. நெய்தல் என்று சொல்றப்பையும் கொற்கை இருக்கிறது. இப்படியாக ஐந்திணைகளையும் ஒரு சேர இருக்கும் மாவட்டம்தான் தூத்துக்குடியும் நெல்லை இணைந்த மாவட்டமாக இருக்கிறப்ப நெல்லை மாவட்டம் என்று சொல்லப்பட்டது. இன்று அது இருவேறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். தமிழர்களுக்கு தொன்மைக்கும் பண்பாட்டுக்கு சான்றாக சங்க இலக்கிய பாலைத்திணையை உறுதி செய்யும் ஒரு இடம்தான் தேரிக்காடு.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு தனித்து விடப்பட்ட வீடு. விதையின் பூர்வீகம் இது என காலடி தடமில்லாத வீட்டில் வேரூன்றி படர்ந்த கொடி கொஞ்சம் அஸ்திவாரத்தை அசைத்து பார்க்கிறது. விதையின் பூர்வீகம் இது என காலடி தடமில்லாத வீட்டில் வேரூன்றி படர்ந்த கொடி கொஞ்சம் அஸ்திவாரத்தை அசைத்து பார்க்கிறது. தலைவாசல் கூட நிமிர்ந்து நிற்க இயலாமல் கேள்விக்குறியாய் கூன் போடுவதை நிமிர்த்த எவரும் முன்வரவில்லை. இன்னும் கொஞ்சம் வேகமாக முட்டி முன்னேறுகிறது செடி. தலைவாசல் கூட நிமிர்ந்து நிற்க இயலாமல் கேள்விக்குறியாய் கூன் போடுவதை நிமிர்த்த எவரும் முன்வரவில்லை. இன்னும் கொஞ்சம் வேகமாக முட்டி முன்னேறுகிறது செடி. இந்த வீட்டின் முன் நின்று என்றோ ஒரு நாள் சாமக்கோடாங்கி சொல்லியிருக்க கூடும், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்று. இந்த வீட்டின் முன் நின்று என்றோ ஒரு நாள் சாமக்கோடாங்கி சொல்லியிருக்க கூடும், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்று. இன்று வரை பகலுக்கு நாலு சாமம், இரவுக்கு நாலு சாமம் கடந்து போயிருக்கும். இன்று வரை பகலுக்கு நாலு சாமம், இரவுக்கு நாலு சாமம் கடந்து போயிருக்கும். சாட்சியாக நிற்கும் சுவரிடம் கேட்டு பார்த்தால் சொல்லும், எத்தனை நல்லது, எத்தனை கெட்டதை பார்த்த வீடு என்று. சாட்சியாக நிற்கும் சுவரிடம் கேட்டு பார்த்தால் சொல்லும், எத்தனை நல்லது, எத்தனை கெட்டதை பார்த்த வீடு என்று. இன்னும் சில நாட்களில் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு தடயமில்லாமல் போவது தெரிந்தும் ஓர் உண்மை காற்றைப் போல் கடந்து போகும். இன்னும் சில நாட்களில் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு தடயமில்லாமல் போவது தெரிந்தும் ஓர் உண்மை காற்றைப் போல் கடந்து போகும். தனித்து விடப்பட்ட வீடு.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோக கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப பழமையான மூச்சு பயிற்சி இது, பிராமரி பிராணயாமா. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பி பிராணயாமா, இல்லைன்னா தேனி பிராணயாமா கூட சொல்லுவோம். நம்ம தேனி மாதிரி அந்த சவுண்ட் போடுறது, அந்த பஸ்ஸிங் சவுண்ட், இந்த பிராணயாமாவோட ஒரு முக்கியமான பார்ட் இது. இந்த பிராணயாமம் பண்ணுறது மூலமாக நமக்குள்ளே இருக்கிற மன அழுத்தம் வந்து குறையும், நர்வஸ் சிஸ்டம் வந்து நல்லா காம் டவுன் ஆகும். காம் டவுன் ஆகும்போது நம்ம மைண்டுமே நல்லா காம் டவுன் ஆகும். இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கலாம். உங்கள் யோகா மேட்டை ரெடியாக வச்சுக்கோங்க. இது உட்கார்ந்து தான் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு கீழே உட்கார முடியல அப்படின்னா ஒரு சேரில் கூட உட்காந்துக்கலாம். பட் சேரில் உட்காந்துட்டு உங்கள் காலை வந்து வெறும் தரையில் வைக்காதீங்க. நீங்கள் மேட்டை விரித்து அந்த மேட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஈவன் நார்மல் காட்டன் மேட்டுக்கு மேலே கூட உங்கள் பாதத்தை வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு மெயினாக வந்து நம்ம ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கணும். நிறைய பேர் இருக்கிற கச்ச கச்சான்னு இருக்கிற இடமோ, இல்லை யாரா பேசிகிட்டு இருக்காங்க, டிவி பாட்டுருக்காங்களா, அந்த இடத்துல பண்ணாதீங்க. நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கூட பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணோன்னா, கீழே உட்காரனீங்க அப்படின்னா சுகாசனம், நம்ம சமணாங்கால் அதில் உட்காந்துக்கலாம். இல்லை பத்மாசனம் உங்களுக்கு நல்லா போட வரும் அப்படின்னா பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம், இல்லை வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு உங்கள் முதுகெலும்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட விரல்களால் வந்து உங்களோட முகத்தில் வந்து ஒரு ஒரு பொசிஷனில் வைக்க போகிறீங்க. நான் இப்போ சொல்ல போகிறேன் என்னென்ன பொசிஷன் சொல்லிட்டு, அது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் ஆல்டர்னேட்டும் சொல்கிறேன். கண்ணை மூடிக்கோங்க. உங்களோட பெருவிரல், உங்களோட காது அந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, அதில் மெதுவாக நீங்கள் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழுத்தாதீங்க, மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் ஃபிங்கர், உங்களோட ஆள்காட்டி விரல் வந்து ரெண்டு புருவத்துக்கு மேலே வைக்க போகிறீங்க, ரெண்டு விரலுமே. உங்களோட நடுவிரல் வந்து உங்கள் கண்களுக்கு கீழே உங்களோட மூக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த போனோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த ரெண்டு சைடு வச்சு லைட்டாக அழுத்த போகிறீங்க. உங்களோட நடுவிரல் வந்து மூக்குக்கு கீழே வரணும். உங்களோட மோதிர விரல் அது வந்து நல்லா உங்களோட ஜா லைனில் வச்சுக்கோங்க. உங்களோட சிறுவிரல் வந்து உங்களோட வாய்க்கு கீழே வச்சுக்கணும். ஸோ உங்களோட தம் பெருவிரல் வந்து காது, உங்களோட பாயிண்ட் ஆஃப் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் வந்து ஐப்ரோஸ்க்கு மேலே, உங்களோட நடுவிரல் வந்து கண்ணுக்கு கீழே அந்த நேசல் போன் ஸ்டார்ட் ஆகிற இடம், அண்ட் உங்களோட பாயிண்டர் ஃபிங்கர் வந்து உங்களோட மூக்குக்கு கீழே, அண்ட் உங்களோட லிட்டில் ஃபிங்கர் வந்து உங்களோட ஜா லைனில் உங்களோட வாய்க்கு கீழே வச்சுக்க போகிறீங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். இல்லை எனக்கு இந்த மாதிரி வைக்கிறது கஷ்டமாக இருக்குது, இல்லை புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பெருவிரல் மாத்திரம் காதில் வச்சுட்டு மிச்சம் நாலு விரலும் உங்களோட ஃபேஸில் கண்ணை மூடின மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட ஷோல்டர் மாத்திரம் நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. சின்ன ஸ்லைட்டாக ரேஸ்டாக வைங்க. இப்போ நல்லா மூச்சை உள்ளே வாங்கி வெளியில் விடும்போது ம் சவுண்டு போட போகிறீங்க. எப்படி ஒரு தேனி வந்து இந்த ரீங்காரம் அந்த சவுண்ட் கொடுக்குமோ, அந்த ஒளியை கொடுக்குமோ, அந்த மாதிரி நீங்கள் போட போகிறீங்க. நீங்கள் இதை பண்ணும்போது எப்படி இருக்கும்

உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லது. அதாவது உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும், உங்கள் மைண்ட் நல்லா காம் டவுன் ஆகும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு அந்த சவுண்ட் எப்படி இருக்கோன்றது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ தட் நீங்களும் அதே மாதிரி பண்ணணும். இது ஒரு 5 to 6 டைம்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஒரு டைமும் பண்ணும்போதுமே வந்து அந்த பொசிஷன், கை பொசிஷன் அங்கேயே தான் இருக்கணும், எடுத்து எடுத்து வைக்கக்கூடாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமோட செகண்ட் டைம் வந்து இன்னும் டீப்பராக ஆழமாக பண்ணணும். நல்லா உங்களோட மூச்சு உள்ளே வாங்குறதும் வெளியில் விடுறதும் இன்னும் ஆழமாக இருக்கணும். தேர்ட் டைம் செகண்ட் டைமோட பெட்டராக இருக்கணும். ஃபோர்த் டைம் தேர்ட் டைமோட பெட்டராக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு டைமும் நீங்கள் பண்ணும்போது நல்லா ஆழமாக பண்ண உங்களுக்கே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ரத்த ஓட்டம் உங்கள் ஃபேஸில் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் மைண்ட் காம் டவுன் ஆகிறதுமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நல்லா மூச்சை உள்ளே வாங்கிக்கோங்க. வெளியில் விடும்போது ஸோ உங்கள் ரெண்டு வாயை நார்மலாக க்ளோஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த சவுண்ட் போட போகிறீங்க. ஸோ நீங்கள் வாயை திறந்து நம்ம பேசுகிற மாதிரி சவுண்ட் போடக்கூடாது. ரெண்டு வாயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மூச்சை உள்ளே வாங்கிட்டு வெளியில் விடும்போது

ஸோ இந்த மாதிரி தேனீ எப்படி சவுண்ட் போடுமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டை நீங்கள் உருவாக்கி போடணும். ஸோ 5-6 தடவை வரலும் இதை நீங்கள் பண்ணலாம். ஸோ இது பண்ணுறது மூலமாக உங்களோட நரம்பு மண்டலம் நல்லா அமைதியாகும், நல்ல தூக்கம் வரும், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு நல்லா குறையும், பதற்றம் மற்றும் கோபம் எல்லாமே வந்து குறையும், உங்களோட குரல் வளம் நல்லா மேம்படும், அதே மாதிரி தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீர்ந்து போகும். ஸோ யார் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காது பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை தலைவலி இருக்கிறவங்க, ஹை பிபி இருக்கிறவங்க வந்து இந்த பிராணாயாமாவை பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லாருமே பண்ணலாம். சாப்பிட்டதுக்கு ஒரு 2 hours அப்புறம் பண்ணுறது பெட்டர். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் பண்ணலாம். பட் வயிறு வந்து ஃபுல்லாக இல்லாமல் இருந்ததுன்னா இந்த பிராணாயாமம் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்து மூச்சு பயிற்சி பிராமரி பிராணாயாமா பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதோட நம்ம வந்து அந்த ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோமோட சிம்டம்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம நிறைய ஆசனாக்கள் பார்த்துருக்கோம், மூச்சு பயிற்சி பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் வந்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வர முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் 1 or 2 months பார்த்தீங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெகுலரைஸ் ஆகி உங்களுக்கு இருக்கிற அந்த பிஎம்எஸோட சிம்டம்ஸ் எல்லாம் போய் நீங்கள் ஹெல்த்தியாக பார்ப்பீங்க, உங்களோட ஹெல்த் எவ்வளோ அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ யோகான்றது வந்து ஒரு நேச்சுரலான வந்து வே ஆஃப் ட்ரீட்டிங் அவர் பாடி. ஸோ அதனால் வந்து மெடிசன்ஸ் மாத்திரமே நம்பி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரல் கியூர் பண்ணும்போது ஹெல்த் வைஸும் சரி எனர்ஜி வைஸுமே சரி நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெயினர்கிட்டையோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல்கிட்டேயோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் மேல வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள், அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

கதையரங்கம் தமிழ்நாட்டுல ஒரு அழகான கிராமத்துல ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளக்கரையில ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்திலே ஒரு வேப்ப மரம், ஒரு மாமரம் அப்படின்னு நிறைய மரங்கள் செழித்து இருந்தது. அந்த

0: மரங்களுக்கு நடுவிலே குளக்கரையோரமா ஒரு சின்ன பனங்கன்றும் இருந்தது. அந்த பனங்கன்று தினமும் மற்ற மரங்களை பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. ஆலமரம் எவ்வளோ பெரிய மரமா இருக்கு, நிறைய நிழல் கொடுக்குது. இந்த மாமரம் இனிப்பான பழங்களை கொடுக்குது. இந்த வேப்ப மரம் மருந்தா பயன்படுது. நான் மட்டும் ஏன் இப்படி சாதாரணமா இருக்கேன் அப்படின்னு அந்த பனங்கன்றுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தன்னைத்தானே நொந்துகிட்டு இருந்துச்சு. வேப்பமரம் சொல்லிச்சான், குட்டியே, ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு தனிப்பட்ட பயன் இருக்கு, அவசரப்படாத, பொறுமையாயிரு அப்படின்னு வேப்பமரம் சொல்லுது. ஆலமரமும் சொல்லுதான், காலம் வந்தா உன் சிறப்ப நீயே தெரிஞ்சுவ. ஆனா பனங்கன்றுக்கோ மனசு அமைதியாகவே இல்லை. காற்று வந்து சொல்லுச்சான், ஏன் சோகமா இருக்கிற பனங்கன்றே அப்படின்னு கேட்டதுக்கு, நானும் ஆலமரம் மாதிரி அகன்ற கிளைகளோட பெரிய மரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நான் இப்படி குட்டியா இருக்கனே அப்படின்னு புலம்பிச்சான். அதுக்கு காற்று சொல்லிச்சான், இயற்கை ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வழியதான் கொடுத்துருக்கு, மத்தவங்களை பார்த்து நீ வருத்தப்படாத அப்படின்னு காற்று சொல்லியும் பனங்கன்று கேட்கவே இல்லை. மாதங்கள் கடந்துச்சு, மழைக்காலம் வந்தது, ஆலமரம் இன்னும் விரிவாச்சு, இன்னும் நிறைய விழுதுகளை விட்டு பெரிய மரமாச்சு. மாமரம் பழங்களால குலுங்கிட்டு இருந்தது, பனமரம் மட்டும் அமைதியா மேல மேல அப்படின்ட்டு நெடுநெடுன்ட்டு வளர்ந்துக்கிட்டே போச்சு. நான் உயரமா மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன், ஆனா மற்ற மரங்களைப் போல எனக்கு கிளைகளும் கிடையாது, என்கிட்ட இருந்து பெரிய நிழலும் கிடையாது அப்படின்னு பனமரம் தினமும் தன்னைத்தானே நொந்துகிட்டே இருந்துதான். ஆண்டுகள் உருண்டோடிட்டே இருந்தது. அந்த சிறிய பனங்கன்று கிராமத்திலேயே மிக உயரமான பனை மரமா வளர்ந்து நின்னுச்சு. தொலைதூரத்துல இருக்கிற பயணிகள் கூட முதல்ல பாக்குறது அந்த கிராமத்துல அந்த பனமரத்தை தான். அந்த பனமரம் தெரியுது பாருங்க, அதுதான் எங்க கிராமம், அதுவும் அந்த பனமரம் இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துலதான் எங்க வீடு அப்படின்னு ஒவ்வொருவரும் அந்த பனமரத்தை தான் தன்னுடைய கிராமத்தின் அடையாளமாகவே சொல்ல ஆரம்பிச்சாங்க. பறவைகள் அதனுடைய உச்சியில வந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சது. கிராம மக்கள் அதனுடைய நுங்க சாப்பிட்டாங்க, பதநீரை குடிச்சாங்க, கருப்பட்டி செஞ்சாங்க, அதனுடைய ஓலைகளால கூரை வேந்து வீடுகளுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க, கூடைகள் பின்னினாங்க. இது மட்டுமா, பழங்கால ஓலைச்சுவடிகளை புதுப்பிக்கிறதுக்கு அந்த பனைமரத்துடைய ஓலைகளை பயன்படுத்தினாங்க. ஒரு நாள் கிராம பெரியவர் குழந்தைங்களோட சேர்ந்து அந்த பனைமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருந்தார். அதுல இருந்த குழந்தை ஒண்ணு கேக்குது, தாத்தா, இந்த பனைமரம் ஏன் இவ்வளோ உயரமா வளர்ந்துட்டு இருக்கு, மற்ற மரங்களை போல இது அகலமா இல்லையே, பறந்து விரிந்து நிக்கலையே அப்படின்னு கேக்குறான் அந்த குழந்தை. அதுக்கு அந்த தாத்தா சொல்றார், இந்த பனைமரம் நெடுநெடுன்னு வளர்ந்து நிக்கிறதுக்கு அது வானத்தை போய் தொட வேணும் அப்படிங்கறதுக்காக கிடையாது, மனிதர்களுக்கு அதிக பயன்பட வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான். பனைமரத்துடைய ஒவ்வொரு பகுதியும் பயன் தருது. நுங்கு உணவாகுது, பதநீர் பானமாகுது, கருப்பட்டி இனிப்பாகுது, ஓலை வீடாகுது, மரம் பாலமாகுது. அதனாலதான் தமிழர்கள் பனைமரத்தை கற்பக விருட்சம் அப்படின்னு போற்றுனாங்க. குழந்தைகள் வியப்போட அந்த பனைமரத்தை பார்த்தாங்க. இதையெல்லாம் கேட்ட அந்த பனைமரத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். இத்தனை வருஷமா நம்ம நாமே நொந்துகிட்டு இருந்தோமே, நம்மால இவங்களுக்கு இவ்வளவு பலன் இருக்கா அப்படின்னு யோசிச்சுது. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் காத்து மெல்ல வீச இரவின் அமைதியை கலைக்கிற மாதிரி அந்த காத்து பனைமரத்துக்கிட்ட வந்து பேசிச்சான், இப்போயும் நீ ஆலமரமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறியா, இல்ல வேற மரமா இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு காத்து கேட்டது. அதுக்கு பனைமரம், இல்ல, ஒவ்வொருவருக்கும் இயற்கை ஒரு தனி பணியை கொடுத்துருக்கு, இப்பதான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நானாக இருந்தா மட்டும்தான் மற்றவங்களுக்கும் உதவியா இருக்க முடியும் அப்படிங்கறத நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு பனைமரம் சொல்லிச்சான். இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் என்ன, பிறரை போல இருக்க முயல்வதை விட நமக்குள் இருக்கிற தனித்திறமையை வளர்த்துக்கிறதே நம்முடைய உண்மையான உயர்வு. மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை அடுத்த வாரம் கதையரங்கத்தில் சந்திக்கிறோம். கதையரங்கத்திலிருந்து விடைபெறுவது வித்யா. தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட

0: சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் பல்வேறு துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சார்ந்த போலி செய்திகளை களைவது தொடர்பான பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவையில் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி முழக்கமிட்டனர். இதனால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் விவகார தாக்குதல் பிரச்சினையை எழுப்பி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இது தொடர்பாக அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரினார்கள். இதனால் நிலவிய கூச்சல் குழப்பங்களால் மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது ஜம்மு காஷ்மீர் மறு சீரமைப்பு 130வது சட்ட திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரும் குளிர்கால கூட்டத்தொடர் முதல் வாரம் வரை நீட்டித்து அவை அனுமதி வழங்கியது. அதனைத் தொடர்ந்து பிறப்பு இறப்பு பதிவேடு சட்ட திருத்த மசோதா பலத்த அமளியினூடே மக்களவையில் விவாதம் எதுவுமின்றி நிறைவேறியது. அமளி தொடரவை அவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பயங்கரவாதத்தை வேரோடு களையும் வகையில் 31 நாடுகளுடன் இணைந்து கூட்டு பணிக்குழுவை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் இதற்காக 6 பல்முனை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். பாகிஸ்தான் தனது எல்லைப் பகுதிகளை எவ்வகையிலும் தீவிரவாதத்திற்கு பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்று இந்நாடுகள் கோரியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தனது எல்லைப் பகுதிகளை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை பல நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீடித்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள், உரிமையாளர்கள், பணியாளர்களிடையே சுமூக நட்புறவின் அவசியத்தை மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். புதுடெல்லியில் உலகளாவிய தொழில் நிறுவன நட்புறவு தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர் மாறிவரும் தொழில்நுட்பங்களும் சர்வதேச அணுகுமுறைகளும் தொழில் நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய அரசின் தொழிலாளர் நல சீர்திருத்தங்கள் பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாத்து சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தி தரமான வேலைவாய்ப்பை உருவாக்கும் சூழலை நோக்கமாக கொண்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு இந்தியா அமைப்பின் இடையே கையெழுத்தாகியுள்ளது. ஆராய்ச்சி, மின்னணு சார்ந்த சுகாதாரம், ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகள், திறன் கட்டமைப்பு போன்றவற்றை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த

0: ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டிற்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தனிநபர், வரி செலுத்தும் ஊழியர், வரி தணிக்கை தேவைப்படாதோருக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறுவதை அடுத்து இன்றைய ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனிடையே காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அம்மாநில நீர்வளத்துறையினருடன் அவசர ஆலோசனையை இன்று மேற்கொண்டுள்ளார். காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரைப்படி தமிழகத்திற்கு 3500 கனஅடி தண்ணீரை 15 நாட்கள் கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ள பின்னணியில் இந்த கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. காவிரியில் கர்நாடகா தண்ணீர் திறக்காதது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக 3,70,000 பேர் புகார் அளித்திருப்பதாக வாட்ஸ்அப் செய்திகளை மேற்கோள் காட்டி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருப்பது தவறான தகவல் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார்.
2: 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளவு பில்லு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதுல கடந்த வருஷம் வந்து 11,50,000 பேருக்கு வந்து 3 மடங்குக்கு மேல பில்லு வந்திருக்கு. இந்த வருடம் வந்து 9,60,000 பேருக்கு தான் அந்த மாதிரியான ஹைப்போ. சோ ஒரு ரேஷியோ பாக்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியா தான், 2 லட்சம் பேருக்கு கம்மியா தான் வந்து 2-3 மடங்கு மேல வந்திருக்கு. அதுலயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்அப், ஏன்னா அசஸ்மெண்ட் சரியா இருக்கா என்னன்னு சொல்லி ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிருக்கு.
0: வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடகம் செல்லும் முடிவை முதலமைச்சர் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரமான காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, மயிலம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாநில ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் புதிய கட்டிடங்களை இன்று திறந்து வைத்துள்ளார். டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பல்வேறு பிரிவுகளில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசுகளையும் அவர் வழங்கினார். கண்டமானடி ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹோமியோபதி மருத்துவமனையையும் கொய்யாத்தோப்பு பகுதியில் புதிய அங்கன்வாடி மையத்தையும் அவர் திறந்து வைத்துள்ளார். ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை பிறப்பித்துள்ளது. திரு செந்தில் பாலாஜி தமது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1 டன் உப்பு 1,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகசியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றோட்டார பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 1 மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வெயிலின் தாக்கத்தினால் அதிகாலை 3 மணி முதல் உப்பு வாருதல், உப்பை சுமந்து பாத்திகளில் இருந்து கரையேற்றி சேகரித்தல் உள்ளிட்ட பணிகளில் உப்பளத் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 1 டன் உப்பு 1,500 ரூபாய்க்கு தற்போது விற்பனையாகி வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருச்சி அஞ்சல் கோட்டத்திற்குட்பட்ட 5 அஞ்சல் நிலையங்களில் சர்வதேச பார்சல் சேவைக்கான பேக்கிங் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக இதன் முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்.
4: திருச்சிராப்பள்ளி அஞ்சல் கோட்டத்தில் திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகம், லால்குடி தலைமை அஞ்சலகம், அரியலூர் துணை அஞ்சலகம் மற்றும் கீழப்பழூர் துணை அஞ்சலகங்களில் டாக்கர் நிராயத் கேந்திரா DNK மையங்கள் செயல்பட்டு வருகின்றன.

0: அதிக மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை அனுப்புபவர்களின் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சர்வதேச பார்சல் சேவையில் காப்பீட்டு வசதியும் வழங்கப்படுகிறது. அனுப்பப்படும் பொருள்களின் மதிப்பிற்கு ஏற்ப காப்பீடு செய்து அனுப்புவதன் மூலம் கூடுதல் பாதுகாப்பையும் மன நிம்மதியும் பெறலாம்.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளையும் இப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இதற்குட்பட்ட பகுதிகளுக்கு வரும் 3ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் உன்னட்டி ஹூடா தேவிகா ஷிகாகை தற்போது எதிர்கொண்டுள்ளார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா தாய்லாந்தின் சுப்பனேடாவுடன் மோதுகிறார். ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் யுடாய் ஒகிமோட்டோவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர். இனி கேட்கலாம் பாடல் ஒன்று. ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி சஹஜ் பிஜிலி ஹர் கர் யோஜனா சௌபாகியா திட்டம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி சஹஜ் பிஜிலி ஹர் கர் யோஜனா சௌபாகியா இந்த திட்டம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் இன்றைக்கும் மின்சார இணைப்பு இல்லாத இடங்கள்லையும் பகுதிகளுக்கும் மின்சார இணைப்புகளை முழுமையாக கொடுக்கறதுக்கானது. சரி, இந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகளை பற்றியும் பயன்பாடுகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாமா? இந்த திட்டம் கடந்த 2017 செப்டம்பர் 25 பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுடைய பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக மின் மாற்றிகள், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கம்பிகள் மற்றும் மீட்டர்கள், இது போன்ற உபகரணங்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. அடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் மின்சார அமைச்சகத்துக்கிட்ட இருக்கும். மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் இரண்டு பிரிவுகளா பிரிச்சு மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த மானியம் கொடுத்தாங்க. இந்த பிரதான் மந்திரி சஹஜ் பிஜிலி ஹர் கர் யோஜனா சௌபாகிய திட்டத்தை எளிதாகவும் விரைவாகவும் செயல்படுத்த மொபைல் ஆப்பை பயன்படுத்தி வீட்டு கணக்கெடுப்பிற்கு நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. விண்ணப்பதாரருடைய புகைப்படம் மற்றும் அவங்களுடைய அடையாள சான்றோட மின் இணைப்பு விண்ணப்பம் விண்ணப்பதாரர் வசிக்கக்கூடிய இடத்திலேயே பதிவு செய்யப்படும். அப்புறம் அந்த தரவுகள் அத்தனையும் சரிபார்க்கப்பட்டு மின்சாரம் இல்லாத வீடுகளுக்கு மத்திய அரசு இணைப்பை வழங்குகிறது. நாடு முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்த கிராமப்புற மின்மயமாக்கல் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கு. இந்த திட்டத்தின் மூலமா ஒரு வீட்டிற்கு சர்வீஸ் லைன் அமைச்சு கேபிள் மூலம் மின் இணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு மின்சார மீட்டர் பொருத்தப்பட்டு எல்இடி பல்போடக்கூடிய ஒற்றை விளக்கு புள்ளிக்கு வயரிங், அப்புறம் ஒரு மொபைல் சார்ஜிங் பாயிண்ட், இது எல்லாம் அடங்கும். ஒருவேளை வீட்டிற்கு பக்கத்தில் மின்கம்பம் கிடைக்கலன்னா மின் கடத்தி, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் அதோட தொடர்புடைய பாகங்களோட கூடுதல் கம்பம் அமைச்சு மின்சார இணைப்பு வழங்கப்படும். கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் மின்சாரம் இல்லாத எல்லா வீடுகளுக்கும் நுழைவு தடை, கடைசி மைல் இணைப்பு, அப்புறம் மின்சார இணைப்புகளை விடுவித்தல், இது மாதிரியான சிக்கல்களை விரிவாக நிவர்த்தி செய்யறதுக்கும் இந்த மாதிரியான இடைவெளிகளை நிரப்புவதற்கும் இந்த சௌபாகியா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு வீட்டிலையும் மின்சாரம் மூலமாக வானொலி, தொலைக்காட்சி, இணையம், மொபைல் போன்ற எல்லா வகையான தகவல் தொடர்புகளுக்கும் ஒரு மேம்பட்ட அணுகலை இந்த திட்டம் கொடுக்குது. மொத்தத்தில் பார்த்தோன்னா நம்ம நாட்டினுடைய குக் கிராமங்களுக்கு மின்சாரம் சென்றடைகிறதுனால பற்பல கடைகள், உற்பத்தி பட்டறைகள், ஆலைகள், குடிசை தொழில்கள், இது எல்லாத்தையும் நிறுவ முடிஞ்சிருக்கு. இதனால் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சரியாக சொல்லணும்னா இந்த திட்டத்தை செயல்படுத்தவும் மனித வளம் பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த திட்டத்தின் மூலமும் வேலைவாய்ப்புகள் உருவாகி உள்ளன. இந்த திட்டத்தால் பயனடைஞ்ச பயனாளிகளோட பொருளாதார

பொருளாதாரமும் மேம்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. மொத்தத்தில் இந்த திட்டத்தின் மூலம் விருப்பமுள்ள எல்லா வீடுகளுக்கும் மின்சாரம் வழங்குதல், மண்ணெண்ணெய்க்கு மாற்றீடு, சுகாதார சேவைகளில் முன்னேற்றம், தகவல் தொடர்புகளில் முன்னேற்றம், பொது பாதுகாப்பில் முன்னேற்றம், அதிகரித்த வேலைவாய்ப்புகள், அன்றாட வேலைகளில் குறிப்பாக பெண்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரம், இவையே இந்த திட்டத்தினுடைய நிறைவான பயன்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது சுமார் 16,320 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்ட பிரதான் மந்திரி சஹஜ் பிஜ்லி ஹஜ் கர் யோஜனா சௌபாகியா திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.

பிரதான் மந்திரி சஹஜ் பிஜ்லி ஹஜ் கர் யோஜனா சௌபாகியா திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.

கேட்ட பாடல் சென்னையில் ஒரு நாள் படத்திற்காக பாடலை பாடினார் ஸ்வேதா மோகன். பாடலுக்கு இசை மெஜோ ஜோசப். இதுவரை திரை இசை கேட்டோம்.

இன்னைக்கு நம்ம ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
2: கேளு.
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
5: என்னன்னு தெரியுமா?
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
6: FM ரெயின்போ 103 நாம் கேட்டுக் கொண்டிருப்பது ஊர்புறத்திலே நிகழ்ச்சி. இதில் கோபி வட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

விழுப்புரத்திலே நிகழ்ச்சியில இதுவரைக்கும் ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு SG வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோ ஹிட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் இன்று மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் மாலை நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் 5:30. இனி தொடர்வது திரை இசை. இதோ முதல் பாடல் அச்சமில்லை அச்சமில்லை படத்திற்காக பி. சுசீலா மற்றும் மலேசிய வாசுதேவன் பாடியுள்ள பாடல்.

திரு இசையில். அடுத்ததாக அக்னிசாட்சி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சரிதா பாடியுள்ள பாடல்.

நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

நிழல்கள் படத்திற்கான பாடலை பாடினார்கள் தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமாரமணன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொங்கி வரும் காவேரி படத்திலிருந்து.

நேயர்களே, ஒலி தந்த பாடலுடன் திரை இசை நிறைவு பெறுகின்றது. இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 பாமாலை நேர்களை, 6:30 மாநில செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:40 முல்லைவனம், 7:00 திரைகானம், 7:10 மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று இரவு 7:30 ஏறும்பூரும் அதலக்காய் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் டெல்லி அஞ்சல், 8:30 வானொலி நாடக விழா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10:00 அரங்கிசை, டிவி சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு. அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம் தொகுப்பு இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் மற்றும் வானிலை அறிக்கை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சியின் நிறைவு. இனி நாளை ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:57 மங்கள இசையுடன் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து

0: குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க ஆகாஷவாணி சென்னையின் படைப்பு, 6:15 பக்தி மாலை, இதில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எஸ் எம் யூசுப், எஸ் சௌமியா, கே ஜே யேசுதாஸ் ஆகியோர் பாடியுள்ள பாடல்கள் இடம்பெற இருக்கிறது. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 7 மணிக்கு சுழல் விளக்கு, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 மணிக்கு சிறப்புரை, ஒத்துழையாமை இயக்க தினம் உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மனம் விரும்புதே, காலை 9 மணிக்கு அரங்கிசை, விஸ்வேஸ்வரர் புல்லாங்குழல், மீரா சிவராமகிருஷ்ணன் வயலின், சீர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம், எம் குருராஜ் மோர்சிங். 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும், 11:30 சர்வதேச கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி, 11:47 கேட்டாலே இனிக்கும், பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 சங்கீத சாரல், 12:40 தமிழில் செய்திகள், சங்கீத சாரலில் பி லக்ஷ்மி அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு ஆங்கில செய்திகள், 1:10 என்னுயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, தொடர்ந்து திரை இசை, 2:30 ஊர்புறத்திலே வெள்ளக்கோவில் புனித அமலா அன்னை மகளிர் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, 3 மணிக்கு மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸின் பகல் ஒலிபரப்பு நிறைவு, மாலை 5:30 திரை இசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:40 முல்லைவனம், 7 மணிக்கு திரைகாணம், 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஏறும் ஊரும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி நிகழ்ச்சி, தேன் தேன் தேன் தேனி வளர்ப்பு குறித்த நேர்முகம், பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் சியாம்ஜான் அவர்கள், தொடர்ந்து இயற்கை வேளாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம், 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 10 மணிக்கு அகில பாரதி இசை நிகழ்ச்சி, 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள், இனி தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. The Union Cabinet has approved the Pradhan Mantri Surya Sarovar Yojana for development of floating solar photovoltaic projects with energy storage systems. Addressing media in New Delhi after the Union Cabinet meeting today, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said that the scheme has been approved with a total outlay of 5,070 crore rupees. He said the scheme envisages the development of 5,000 megawatt of floating solar photovoltaic projects with co-located energy storage systems having a minimum storage capacity of 2 hours, totaling 10,000 megawatt.
2: सोलर कैपेसिटी पर कैपिटा के हिसाब से देखें तो वर्ल्ड हाईएस्ट देश में लगी है. वाटर बॉडीज हैं, डैम्स हो, लेक्स हो, कैनाल्स हो, उन सब का उपयोग करके जो सोलर पावर जनरेशन कैपेसिटी क्रिएट करना है उसका अप्रूवल लिया गया है आज. 102 गीगावाट यानी 1,00,000 मेगावाट की कैपेसिटी पोटेंशियल है भारत में. टोटल 5,000 मेगावाट फ्लोटिंग सोलर पीवी फोटोवोल्टेक कैपेसिटी भारत में क्रिएट की जाएगी. 5 साल की स्कीम है, 1 करोड़ पर मेगावाट का इसका सपोर्ट दिया जाएगा स्कीम में. प्रोजेक्ट्स विल बी सिलेक्टेड थ्रू टैरिफ बेस्ड कॉम्पिटिटिव बिडिंग. 10 मिलियन टन्स ऑफ CO2 एमिशंस को ये प्रिवेंट करेगा.
1: The Union Cabinet has given its nod to the National Offshore Exploration Scheme, Samudra Manthan, with an approved outlay of 84,084 crore rupees for implementation up to financial year 2030-31. Mr. Vaishnav said the scheme encompasses a comprehensive set

திருவிளக்கை ஏற்றி வைப்போம். திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் குலுவிருக்க வருக. இனி அடுத்து புஷ்பவனம் குப்புசாமி பாடியுள்ள பாடல்.

0: தாமிரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஔர் சாதன் தேனா சாஹதா.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காவல்துறையினருக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் விருதுகள் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டதாக

0: எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவல்துறையின் சாகச நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தாவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்து வரும் கருத்துக்கள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள் முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கோடியக்கரை அருகே நடுக்கடலில் 2 நாட்களாக தத்தளித்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மீனவர்களை நாகை மீன்வளத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். நாட்டுப்படகு பழுதானதன் காரணமாக அந்த மீனவர்கள் நடுக்கடலில் சிக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 6 மீனவர்கள் கடந்த 27ஆம் தேதி தங்கச்சிமடத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் நாகை மாவட்டம் கோடியக்கரைக்கு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடந்த 29ஆம் தேதி படகு இன்ஜின் பழுதானதால் 2 நாட்களாக கடலில் தத்தளித்தனர். இதில் அந்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டம் மக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுந்தரவள்ளி என்ற விசைப்படகிற்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் மீன்வளத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் மீன்வளத்துறையினர் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவர் சொந்தமான விசைப்படகில் சென்று அவர்களுக்கு குடிநீர், உணவு வழங்கி மீட்டு நாகை மீன்பிடித்துறை முகத்திற்கு அழைத்து வந்தனர். நடுக்கடலில் தத்தளித்த 6 மீனவர்களும் பத்திரமாக கரைக்கு வந்து சேர்ந்ததை அடுத்து மீனவர்கள் படகினை பழுது பார்த்து சீர் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆடுகள் சந்தையில் இன்று 1 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையாயின. மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்க குவிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் அருகே உள்ள செம்பட்டியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச் சந்தையானது நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று ஆட்டுச் சந்தையானது களைகட்டியது. குலதெய்வ வழிபாட்டிற்காகவும் நேர்த்திக்கடனுக்காகவும் வெள்ளாடுகளை வாங்க பொதுமக்கள் திரளாக குவிந்தனர். திண்டுக்கல், மதுரை, திருச்சி, தேனி மாவட்டங்களிலிருந்து வந்த வியாபாரிகள் போட்டி போட்டு ஆடுகளையும் வாங்கிச் சென்றனர். எடைக்கேற்ப ஒரு ஆடு 10,000 ரூபாய் முதல் 15,000 வரை விற்பனையான நிலையில் ஒரே நாளில் 1 கோடிக்கும் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய

0: மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கட்டிடங்களை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்வாரத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் முன்னாள் படைவீரர் அலுவலகத்தில் மாநில அமைச்சர் திரு சரத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தரிசன நேரம் குறைக்கப்படவில்லை என்று கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் பெற்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. கனடாவின் ஆன்டாரியோவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தேவிகா சிஹாகை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று தன்வி சர்மாவும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் பிலிப்பைன்ஸின் கிளாரன்ஸ் வில்லஃபிளாரை வென்றார். இந்தியாவின் கின்பால் சோனா, ஆரியமான் டாண்டன், பிரணய் கட்டா ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இனி தொடர்வது முல்லைவனம் இனிக்கும் திரையிசையின் தொகுப்பு.

தர்மபத்தினி படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீபம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

நேயர்களே, நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி ஒலிபரப்பாகும்.

ஏணிப்படிகள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினார் அந்த பாடலை. இனி தொடர்வது அவர்கள் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

அவனின் ஆனந்த மோகன வேணுகானத்திற்கு மயங்காதோர் யாரும் உண்டோ? சின்னக்கண்ணன் அழைத்தான் கவிக்குயில் படத்திற்காக. டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணா பாடினார் அந்த பாடலை. நிகழ்ச்சியில் தொடர்வது அக்கா படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

அக்கா படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய அந்த பாடலுடன் திரை இசை நிறைவு பெறுகின்றது. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: தண்டபாணி.
1: மத்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டிற்காகவும் வாழ்வாதார பாதுகாப்பிற்காகவும் விபி கிராம் ஜி சட்டம் 2025 என்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக ஜூலை மாதம் முதல் தேதி முதல் ஊரக பகுதிகளில் செயல்பாட்டுக்கு வரும் திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு பயன்கள் கிடைக்கும் என தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்புதிய திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 125 நாட்கள் சட்டப்பூர்வ வேலை வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்வதற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும். விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் வேலை வழங்காத பட்சத்தில் பயனாளிகளுக்கு தகுந்த வேலையின்மை உதவித் தொகை வழங்க வழிவகை இச்சட்டத்தில் செய்யப்பட்டுள்ளது. நேரடி பயன் பரிமாற்றம் மற்றும் நிதி வெளிப்பாட்டு தன்மை, 100% இடைத்தரகர்கள் இல்லாத பரிமாற்றமாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நிதி நேரடியாக கிராம ஊராட்சி கணக்குகளுக்கும் பயனாளிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவதால் உள்ளாட்சி அமைப்புகள் கூடுதல் நிர்வாக தன்னாட்சியை பெறுகின்றன. வெறும் வேலை வாய்ப்பாக மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய நீடித்த வாழ்வாதார சொத்துக்களை உருவாக்குவதில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கடத்தூர் மற்றும் போ மல்லாபுரம் ஆகிய பேரூராட்சிகளின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகளுக்காக நியமிக்க கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருவதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அனைவரும் விடுபடாமல் முழுமையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என களப்பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுரை வழங்கினார். இப்பயிற்சியில் வீடு வீடாக சென்று டிஜிட்டல் முறையில் தரவுகளை சேகரிப்பது மற்றும் துல்லியமாக பதிவேற்றுவது குறித்து களப்பணியாளர்களுக்கு கணக்கெடுப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. இம்மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அலுவலர்களும் சிறப்பான முறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியினை சிறப்பாக செயல்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் கேட்டுக்கொண்டார். மேலும் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாணவர்கள் விளையாட்டு, கல்வி, வாசிப்பு உள்ளிட்டவைகள் மீது ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும், போதைப் பொருள்களுக்கு எதிரான மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
2: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் எது தெரியுமா? அது போதைப்

0: ரூல் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, விதை நெல் சிதைந்து போனால் அடுத்த போகத்திற்கு அறுவடை கிடையாது. அதே மாதிரிதான் இன்றைய தலைமுறை போதையில் அழிந்தால் இந்த நாட்டுக்கு எதிர்காலமே கிடையாது. நோ டு ட்ரக்ஸ் சொல்லி பழகுங்க. உங்க கவனத்தை விளையாட்டு, கலை, வாசிப்புன்னு பயனுள்ள வழிகளில் திருப்புங்க. நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை மூலமா போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வாரந்தோறும் தீவிரமா இப்ப நடந்துகிட்டு வருது. கடைகள் மற்றும் வீடுகளில் யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தா மட்டும்தான் போதையில்லா ஆரோக்கியமான வலிமையான தர்மபுரியை நம்மளால உருவாக்க முடியும்.
1: தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்கும் பணிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் பைரநாயக்கன்பட்டி ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின் போது பிரதான குடிநீர் விநியோகிக்கும் குழாயில் இருந்து சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டிருந்த ஒரு தனிநபர் குடிநீர் இணைப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த சட்டவிரோத இணைப்பு துண்டிக்கப்பட்டு வெங்கடாபுரம் மற்றும் நாகமரத்து பள்ளம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு வடிவமைக்கப்பட்ட அளவில் குடிநீர் சீராக வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களின் கவனத்திற்காக சில விளக்கங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விடுக்கப்பட்டுள்ளது. பிரதான குடிநீர் குழாய்களில் சட்டவிரோதமாக இணைப்பு எடுப்பது சட்டப்படி குற்றமாகும். இது போன்ற செயல்கள் காரணமாக பிற பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கல் பாதிக்கப்படுவதுடன் பொதுமக்களுக்கு கடுமையான சிரமம் ஏற்படுகிறது. இனி அனைத்து ஊராட்சிகளிலும் திடீர் ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். சட்டவிரோத குடிநீர் இணைப்பு எடுப்போர் மீது குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, அபராதம் மற்றும் நடைமுறையில் உள்ள விதிகளின்படி சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது.
2: தர்மபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் தண்டபாணி. தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 5070 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 1 மெகாவாட்டிற்கு 1 கோடி ரூபாய் என்ற அடிப்படையில் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 84,084 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டத்தில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எரிபொருள் இறக்குமதியை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். தொழில்துறை, அரசு மற்றும் தொழிலாளர்களுக்கிடையே நல்லிணக்கம் நிலவுவது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தொழிலாளர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டு

0: கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளை தேசிய இயக்கமாக மத்திய அரசு உருவாக்கியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அட்டல் புதுமை இயக்கம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஐநாவின் அமைதி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் இந்தியா ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். ஐநா அமைதிப்படையில் இந்தியாவின் சார்பில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றுவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நீதித்துறையின் செயல்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு 53 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நீதிபதிகளுக்கு உதவும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பரீட்சார்த்த அடிப்படையில் இந்த மென்பொருள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறினார். மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். தானே மாவட்டத்திற்குட்பட்ட பிவாண்டியில் உள்ள பழமையான இந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததாகவும் இடிபாடுகளுக்கு இடையே 3 பேர் சிக்கியுள்ளதாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடுயின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். மேற்கு வங்கத்தில் தீவிரவாதி என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறப்பு அதிரடி படையினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பர்தமான் பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடமிருந்து முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அமராவதியில் இதனை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு விவேக் யாதவ், கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இந்த பணிகளின் போது பல்வேறு காரணங்களுக்காக வாக்காளர் பட்டியலில் இருந்து 45 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நீக்கப்பட்டவர்கள் உரிய காரணங்களுடன் பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் இறுதி வரை உள்ளதாகவும் திரு விவேக் யாதவ் தெரிவித்தார். குஜராத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு

மையம் எச்சரித்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிவாரண ஆணையர் திரு கௌரங் மக்வானா கூறியுள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 13 மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த மாவட்டங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கென 50 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்களும் மாநில பேரிடர் மீட்புப் படையின் 30 குழுக்களும் அம்மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரங் மக்வானா கூறினார். ஒடிஷாவில்

0: தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்களும் மாநில பேரிடர் மீட்புப் படையின் 30 குழுக்களும் அம்மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரங் மக்வானா கூறினார். ஒடிஷாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கென உயர்நிலை குழு கூட்டம் அம்மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் இன்று புவனேஸ்வரில் நடைபெற்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகளை இயல்பு நிலை திரும்பும் வரை நீட்டிப்பது என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் 15,000 மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சில பகுதிகளில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சப்தாரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைதி திரும்ப பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபோரியை வென்றார். ஜூடோ பிரிவில் அஸ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி 103 MHz கோவையில் இனி தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 17,611 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,569 ரூபாய்க்கும் மஞ்சள் தண்ணிக்கிழங்கு பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அதிகபட்ச விலை 16,439 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 9,629 ரூபாய்க்கும் ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 17,749 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,919 ரூபாய்க்கும் மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,489 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,399 ரூபாய்க்கும் ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 17,222 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,601 ரூபாய்க்கும் மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,599 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 9,199 ரூபாய்க்கும் கோபி கூட்டுறவு சங்கம் கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 17,002 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,809 ரூபாய்க்கும் மஞ்சள் தனிக்கிழங்கு கோபி கூட்டுறவு விற்பனை சங்கம் அதிகபட்சமாக 16,009 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,644 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இனி வானிலை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று

தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். உள் மாவட்டங்களில் அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை அளிக்க வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். பருத்தியின் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் விதைத்த நாற்றுகளை படுவாசி நட உபயோகப்படுத்தலாம். மழையுடன் காற்றின் வேகமும 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சலாம். மேகமூட்டமான வானிலையினால் மஞ்சள் பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினை தவிர்க்க பெரஸ் சல்ஃபேட், சிங்க் சல்ஃபேட், ஃபெராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும். நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அதலக்காய் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ. சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. அதலக்காய் சாகுபடி அப்படிங்கிறது தென் தமிழகத்துல தான் நிறைய பண்றாங்க. அதோட மருத்துவ பயன்கள் அதிகமா இருக்கிறதுனால எல்லா பகுதிகளுமே பரவலாக பயிர் சாகுபடி செய்யலாம். அதோட தேவைகள் அதிகமா இருக்கு. இதை எப்படி சாகுபடி செய்யலாம், இதை பத்தியெல்லாம் தான் சொல்ல போறாங்க பேராசிரியர் சிவசங்கரி அவங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
1: இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதலக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு பாகர்கா குடும்பத்தை சார்ந்த பயிர். இந்த பயிர் பொதுவா பார்த்தோம்னா தென் தமிழகத்துல அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை மற்றும் ஒரு காய்கறி பயிராகும். இதனுடைய தாவரவியல் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மொமாடிகா சிம்பளேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர் மூலிகை பயிராகும். நிறைய மருத்துவ குணங்கள் அந்த அதலக்காயில் இருக்குது. இது வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது, மஞ்சள் காமாலைக்கு ஒரு நிவாரணமாக இருக்குது, புற்றுநோய்க்கு எதிர்ப்பு தன்மை கொண்டது, அதே போல் வயிற்றில் இருக்கக்கூடிய குடற்புழுக்களை நீக்கம் செய்ய உதவுகிறது, உடல் அறைய குறைக்கிறதுக்காகவும் இந்த அதலக்காயை பயன்படுத்துகிறாங்க, மூட்டு வலியும் நிவாரணத்துக்காகவும் இது பயன்படுகிறது. பொதுவாக பார்த்தோம்னா உழவர் சந்தையெல்லாம் போகும்போது நிறைய வாசல்லையே பார்த்திங்களா இந்த அதலக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகக்காய் மாதிரியே தான் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் பாகக்காய் பார்த்திங்களா நல்ல நீளமாக இருக்கும், நல்ல தடிமனாக இருக்கும். ஆனால் இந்த அதலக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சின்னதாக ஒரு 10 சென்டிமீட்டரில் தான் இருக்கும். அதே போல் சைஸு சின்னதாக இருக்கும், ஒரு மாதிரி பாகக்காயை விட சின்ன சைஸ் அப்படி இருக்கும். இந்த அதலக்காயில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. இதில் ஏன்

சர்க்கரை நோயை இதை கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் உள்ள இயற்கை வேதிப்பொருட்கள் வந்து பார்த்திங்களா, கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பை தூண்டி இரத்த சர்க்கரை அளவை வேகமாக கட்டுப்படுத்துதான். அதே போல் இது வந்து மஞ்சள் காமாலைக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கிறது. அதிலக்காய் கல்லீரலில் பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் மஞ்சக்காமால பாதிப்பு உள்ளவர்கள் வந்து பார்த்திங்களா இந்த உணவில் சேர்த்துக்கிறதுனால நல்ல கல்லீரல் வந்து பார்த்திங்களா நல்ல பலமாகும். இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய லீச்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் வந்து பார்த்திங்களா நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. புற்றுநோய் கிருமிகளையும் அழிக்கிறதுக்காக அதிலக்காயில் வேதிப்பொருள் உள்ளது. இது மட்டும் இல்லாமல் எப்படி பாகக்காயை நம்ம சாப்பிட்றதுனால வயிற்றில் உள்ள புழுக்கள்லாம் வந்து நீக்கம் பண்ண முடியுதோ அதே போலவே இதில் உள்ள கசப்பு சத்து வந்து பார்த்திங்களா வயிற்றில் உள்ள நச்சு கிருமிகளையும் அதே போல் குடற்புழுக்களையும் எளிதாக வெளியேற்றுகிறது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்களா உடல் எடை குறைப்பில் நிறைய பேர் ஆர்வம் காட்டுகிறார்கள். அதுக்கு ஒரு முக்கியமான இது காய் வந்து பார்த்திங்களா இதுமே தான், அதில் காயுமே தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் அதிக அளவு நார் சத்து இருக்குது. இதனால் என்ன பண்ணணும்னா நார் சத்து மட்டும் இல்லாமல் இந்த காய் வந்து பசியை கட்டுப்படுத்தி உள்ள உடம்பில் இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது. இது மட்டும் இல்லாமல் வாத கோளாறுகள், கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் அவதிப்படுறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்தாக அதிலக்காய் பயன்படுகிறது. இது ஒரு சிறந்த ஒரு மருத்துவ பயிராகும். கோவில்பட்டி, விருதுநகர் அந்த மாதிரி இடங்களில் வந்து அதிலக்காய் வந்து ஒரு சிறந்த பயிராக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இது பொதுவாக சாகுபடி செய்வதற்கு பார்த்தோம்னா வடிகால் வசதியுள்ள மண் தான் தேவைப்படும். கரிசல் மண் அப்படி இல்லைன்னா செம்மண், இந்த மாதிரி வண்டல் மண் வந்து இதனுடைய சாகுபடிக்கு மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. இதனுடைய தட்பவெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக நல்ல வறட்சியான தட்பவெப்பநிலை இல்லை மிதமான தட்பவெப்பநிலையில் இந்த பயிர் சாகுபடிக்கு தேவைப்படும். பொதுவாக பார்த்திங்களா தென் தமிழகத்தில் கோவில்பட்டி, விருதுநகர் இந்த பகுதிகளில் பருவமழை காலங்களில் பொதுவாக நவம்பர் முதல்ல ஜனவரி வரை இந்த காலங்களில் இந்த அதலக்காயை சாகுபடி செய்கிறாங்க. தென் தமிழகத்தில் இது இயற்கையாகவே அதிகமாக விளையக்கூடிய ஒரு காய்கறி பயிராகும். இந்த அதலக்காயை சாகுபடி செய்வதற்கு நிலத்தை ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா உழுகணும். அப்புறம் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தோம்னா மக்கிய தொழு உரம் வந்து 10 டன் அளிக்கணும். அதலக்காய் 2 படி இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. ஒன்று வந்து விதைகள், அப்படி இல்லைன்னா மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய கிழங்குகளை எடுத்தும் இதனுடைய இனப்பெருக்கம் செய்யலாம். இது பொதுவாக வந்து பார்த்தோம்னா 3x3 மீட்டர் அளவில் பாத்திகள் அமைச்சு அதில் வந்து கிழங்குகளை நடவு செய்வாங்க. இதுவே வந்து இடைவெளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாத்திகளில் தான் பொதுவாக நடவு செய்யப்படுகிறது. இதனுடைய நடவு முறை இதனுடைய இடைவெளின்னு பார்த்தோம்னா 30-10 சென்டிமீட்டர் இடைவெளிகளில் விதைகளையோ இல்லைன்னா கிழங்களையோ நடவு செய்யலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடவு செய்யும் போது முதல் தண்ணீரும் நட்ட 3வது நாள் உயிர் தண்ணீரும் கொடுக்கணும். அதே போல் 7லேருந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சினால் போதுமானது. அது பொதுவாக முக்கியமாக இதில் செய்யக்கூடிய ஒரு பின்சை நேர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு கொடி வகை பயிர். அதனால் எப்படி பாகக்காய்க்கு நம்ம வந்து பந்தல் அமைக்கிறோமோ அதே போல் இது பொதுவாக வந்து பார்த்திங்களா வணிக ரீதியாக அதிக அளவு விவசாயிகள் பயிரிடுவதில்லை. ஆனால் வந்து பார்த்தோம்னா இதனுடைய அதலக்காய் 1 கிலோவே பார்த்தோம்னா நம்ம உழவர் சந்தையிலையும் மற்ற இடங்கள்லையும் பார்த்தோம்னா 1 கிலோவே 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா விளைவிக்குது. அதனால் விவசாயிகள் வந்து ஒரு பயிராக சாகுபடி செய்து வருமானம் ஈட்டனா. இது வயலின் ஓரத்தில் இருக்கக்கூடிய வேலி அமைச்சோ இல்லை சிறு பஞ்சல் அமைச்சோ கொடிகளை படர விடலாம். ஆரம்ப காலத்தில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்களா பந்தல் அமைக்கிறது. அப்படி இல்லைன்னா வேலி அமைச்சு ட்ரெல்லிஸ் மூலமாகவும் கொடிகளை ஏற்றி விட்டோம்னா காய்கள் காய்க்கிறதுக்கு நல்ல ஏதுவாக இருக்கும். அதே போல் செடிகள் வளரும் பருவத்தில் முக்கியமாக செய்யக்கூடியது என்னன்னு கேட்டிங்களா கைகளை எடுக்கணும். களை எடுக்கிறது ஒரு முக்கியமான அது. அப்போ தான் நிலத்தை வந்து நல்லா சுத்தமாக வச்சுருக்கலாம். இல்லைன்னா என்னான்னு கேட்டால் எப்படி பாகற்காயில் வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய்கள் போலவே இந்த பயிரும் தாக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 103 ஏறும் ஊறும் நிகழ்ச்சி. இதில் அதலக்காய் சாகுபடி பற்றி நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள்.
1: பொதுவா அறுவடை பார்த்தோம்னா எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செடிகள் நட்ட ஒரு 45-60 நாட்கள்ல பூ பூத்து பிஞ்சுகள் இறங்கும். பொதுவாக இதை அறுவடை செய்கிறது வந்து பார்த்தீங்களா, வாரத்திற்கு 2 தடவை பண்ணலாம். காய்ந்தால பழுத்த பழங்களை இதெல்லாம் விட்டுட்டு நல்ல பச்சை நிறமாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ளதை இளங்காய்களை தான் அறுவடை செய்து சந்தைக்கு அனுப்பணும். பொதுவாக காய்ந்ததை இதெல்லாம் அறுவடை பண்ணக்கூடாது, அதெல்லாம் அப்பப்போ வயல்லேருந்து அப்புறப்படுத்தி விடணும். அதே போல் பழுத்த காய்களையும் நம்ம வயல்லேருந்து அப்புறப்படுத்தி விடணும். இல்லைன்னா அந்த காய்ந்த காய்களும் சரி பழுத்த காய்களும் சரி நோய்கள் வருவதற்கு ஒரு இதுவாக இருந்துடும். அது பொதுவாக பார்த்தோம்னா இது ஒரு பராமரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தோம்னா, குறைந்த பராமரிப்பு செலவில் அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதலக்காய். நம்மளுக்கு வந்து சந்தையில் 1 கிலோவே பார்த்தோம்னா 150-300 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுவதை விவசாயிகள் ஒரு சிறந்த குறுகிய கால லாபகரமான பயிராக சாகுபடி செய்யலாம். அதே போல் இதில் வரக்கூடிய முக்கியமான பூச்சிகள் மற்றும் நோய்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பழை ஈக்கள். இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா, எப்படி பாகற்காயில் பழை ஈக்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், பாதிக்கப்பட்ட காய்கள் இல்லைன்னா கீழே விழுந்த காய்களை சேகரிச்சுட்டு அதை வந்து ஆழமான குழியில் போட்டு இந்த பழ ஈக்களினால் பாதிக்கப்பட்ட காய்களை அழிச்சிருவோம். அதே போல் இங்கேயுமே அதே போல் தான் செய்யணும். இது மட்டும் இல்லாமல் பல ஈ கவர்ச்சி பொறிகளையும் நம்ம வயலில் 1 ஏக்கருக்கு 5 அமைப்பதன் மூலமும் இந்த பழையின ஈக்களை கட்டுப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா மாலத்தியான் 20 மில்லி கலந்த நச்சு உணவு பொறிகளையும் கொண்டு இந்த பழ ஈக்களை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக இதில் முக்கியமாக வரக்கூடிய பூச்சி என்னான்னு பார்த்தோம்னா வண்டு வகைகள். இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, சாதாரணமாக வண்டுகளை கைகளை பிடிச்சி அழிக்கலாம். அப்படியே தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வேப்பெண்ணெய், அதாவது 3% 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி கலந்து, அல்லது அப்படி இல்லைன்னா வேப்பங்கொட்டை சாறு 5% கொண்டு தெளிப்பதன் மூலமும் இந்த வண்டுகளை அழிக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பூச்சி அப்படின்னு பார்த்தோம்னா அசுவனி மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சி. இதை கட்டுப்படுத்துவதற்காக 10 இல்லைன்னா 15 மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகளையும் அமைப்பதன் மூலமும் கட்டிவிட்டோம்னா நடவு வயலில் அஸ்வினி இல்லைன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிய தாக்குதலை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா உயிரியல் முறைப்படியும் இதனை அஸ்வினி மற்றும் சாறு உறிஞ்ச பூச்சியையும் கட்டுப்படுத்தலாம். உயிரியல் முறைப்படி பவேரியா பாசியானா, அப்படி இல்லைன்னா வெர்டிசிலியம் வெக்கானி அப்படின்னு சொல்கிற பூஞ்சாணங்களை 5 கிராம் கலந்து தெளிக்க வேண்டும். அதே போல் அதலக்காயில் வரக்கூடிய 2 முக்கியமான நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பல் நோய், அடிச்சாம்பல் நோய். இதுவுமே வந்து பார்த்திங்களா பாகற்காயை தாக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோய்களாகும். சாம்பல் நோய், அடிச்சாம்பல் நோய். சாம்பல் நோயை வந்து கட்டுப்படுத்துவதற்காக நனைக்கக்கூடிய கந்தகத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது 2 கிராம் அல்லது கார்பன்டசிம் 1 கிராம் மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலம் சாம்பல் நோயினை கட்டுப்படுத்தலாம்.

இதுவே அடிசாம்பல் நோயை கட்டுப்படுத்துவதற்கு மேங்கோசப் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் அல்லது மெட்டலாக்சில் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளிப்பதன் மூலம் இதனை கட்டுப்படுத்தலாம். இதில் முக்கியமாக வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வைரஸ் நோய் என்னன்னு கேட்டிங்களா, அதில் காயில் மஞ்சள் தேமல் நோய். இதனை பார்த்தோம்னா இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்களா, இலைகளில் பச்சையம்லாம் மறைஞ்சிரும், இலைகள் மஞ்சள் நிறமாக ஆகிடும், இல்லைனா செடிகள் வந்து வளர்ச்சி குன்றிக்கப்படும், செடிகளில் வந்து காய் பிடிப்பு இருக்கும் தன்மை வந்து குறைஞ்சி போயிடும். இதனால் கிழங்குகளுமே வந்து இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்களா, ஒரு பருவத்திலிருந்து அடுத்த பருவத்திற்கும் பரவும். அதனால் கிழங்குகள் நடவு செய்யும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல விதைகள் மூலமாக உற்பத்தி செஞ்சாலும் சரி, கிழங்குகள் மூலமாக உற்பத்தி செஞ்சாலும் சரி, இந்த மஞ்சள் தேமல் நோய் ஒரு பருவத்திலிருந்து அடுத்த பருவத்திற்கும் பரவும். அதனால் நோய் தாக்காத வயலிருந்து இந்த காய்கள்

சரி விதைகளையும் வாங்கி நடவு செய்வதன் மூலமும் நம்ம இதனை கட்டுப்படுத்தலாம். இந்த மஞ்சள் தேமல் நோய் வந்து வெள்ளை ஈக்கள் மூலமாக பரவக்கூடியது. இதை வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதன் மூலம் இதனை கட்டுப்படுத்தலாம். நடவு வயல அதிகமாக காணப்பட்டுச்சுன்னா மஞ்சள் தேமல் நோய் அந்த பாதிக்கப்பட்ட செடிகளை வேரோடு பிரிங்கி அந்த நடவு வயலிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும். அப்படி இல்லைன்னா ஆரம்ப காலத்திலேயே வேப்ப எண்ணெய் தெளிக்கிறதுனாலையும் இந்த மஞ்சள் தேமல் வரக்கூடியதை கட்டுப்படுத்தலாம். அதிலக்காயில் வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய் கட்டுப்படுத்துவதற்கு பொதுவான தடுப்பு முறைகளையும் நம்ம பயன்படுத்தலாம். எல்லா கொடிவகை காய்கறி பயிர்களையும் கோடை உழவு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் அதிலக்காயிலையும் கோடை உழவு செய்யணும். என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா, நடவுக்கு முன்னாடி நிலத்தை நல்லா ஆழமாக உழுவணும். அதனால் என்ன ஆகுன்னா, மண்ணில் குடியில் மறைஞ்சிருக்கக்கூடிய பூச்சிகள் கூட்டுப்புழுக்கள் முட்டைகள் எல்லாமே வெளியில் வந்து வெயிலில் கோடை விளைவு செய்யறதுனால நல்லா அடிக்கக்கூடிய வெயில்னால அழிஞ்சிடும். இந்த பூட்டு புழுக்கரும் சரி முட்டைகளும் சரி. அதே போல் உயிரியல் முறைகளை பின்பற்றுவதனாலையும் நம்ம பூச்சிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்தலாம். உயிரியல் முறைப்படி அப்படின்னா பார்த்தோம்னா என்னன்னா, நிலம் தயாரிக்கும் போதே பார்த்தீங்களா 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கும் நம்ம நடவு வயலில் போடுறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்களா, பூச்சின் மட்டும் நோய் வர்றதை கட்டுப்படுத்தலாம். இது போல் தொழு உரம் இருக்கு இல்லைங்களா, தொழு உரம் போடும்போதும் சரி ட்ரைகோடமா விருடி இல்லை 1 கிலோ வந்து கலந்த நிலத்தில் இடும்போதும் சரி நம்ம வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் பொதுவான தடுப்பு முறைகள் பார்த்திங்களா, களை மேலாண்மை. வயலையும் வரப்பையும் நம்ம நல்லா சுத்தமாக களைகள்லாம் இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்கணும். இதனால் பூச்சிகள் மற்றும் நோய்கள்லாம் வராமல் முக்கியமான பயிரை வந்து பாதுகாத்து அதிக மகசூல் பெறலாம். எனவே கொடிவகை காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பாகற்காய் குடும்பத்தை சார்ந்த அதலக்காய் என்னும் சொல்லக்கூடிய சத்துமிக்க மூலிகை மற்றும் காய்கறி பயிரை சாகுபடி செய்து அதிக வருமானம் பெற கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்களா, இது வந்து குறுகிய கால பயிர், அதிக அளவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, பராமரிப்பும் வந்து பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப கம்மி, குறைந்த அளவில் பூச்சிக்கொல்லிகளும் சரி பூஞ்சான கொல்லிகளையும் பயன்படுத்தி அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சிறந்த காய்கறி பயிர். என விவசாயிகள் சாகுபடி செய்து அருக வருமானம் ஈட்ட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அதலக்காயை பற்றி சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய அலைபேசி எண் 94 432 06 004. வணக்கம்.

இதுவரைக்கும் அதலக்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள்ல எப்படி நடவு செய்யறது, பூச்சி நோய் தாக்குதல் வந்தா அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், அறுவடை எப்படி செய்யலாம், எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை அறுவடை பண்ண முடியும், இதுல மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்கிறதுனால சந்தை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, விலையும் நிறைய கிடைக்குது, அதனால அதலக்காய் சாகுபடியை எல்லாருமே செய்ய முன்வரலாம் அப்படின்னு நிறைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் அ. சிவசங்கரி அவர்கள்.

0: நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8220469549
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
4: நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும்.
3: கேளு.
5: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்னா என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு தெரியுமா?
6: லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு.
5: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்வி

0: தகவல்கள் இருக்கா?
1: அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம்.
0: இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா?
2: டெஃபினெட்லி டெஃபினெட்லி.
0: அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
3: மார்க்கா சொல்லு.
0: டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
1: எப்பமா?
0: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு. ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். Don't miss it.
4: இத்துடன் இன்றைய ஏறும் ஊரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

மாலை 8 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இனி மனோரஞ்சிதம் கேட்கலாம். மனோரஞ்சிதத்தில் முதல் பாடலாக தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து.

இதழ்களை நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடல் மகாநதி திரைப்படத்திலிருந்து.

0: ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி.
1: நேர்களின் நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடல் புதுப்பாட்டு திரைப்படத்திலிருந்து.

0: SCD. As reported by the states on the SCD portal, as on July 26, more than 7.25 crore screenings have been conducted in the tribal-dominated areas of the country, including 1.11 crore in Maharashtra, Nadda said. The Ministry of Health and Family Welfare has devised the cost norms for the establishment of the Centres of Excellence on SCD funded by the Ministry of Tribal Affairs, MOTA, in various states. Also, 17 COEs in 15 states, including AIIMS, Nagpur, have been approved by the MOTA, Nadda said. Patients living with SCD are provided with counselling about lifestyle management and pre-marriage and prenatal decisions, he said. On the availability of the drug hydroxyurea, Nadda said it has been included in NHM's essential drug list for sub-health centres, primary health centres, community health centres and district hospitals to address the issue of access to medicine, the health minister said. Through the Ministry of Tribal Affairs, awareness and counselling material have been developed and shared with the states for propagation of awareness about the disease, its screening and management. And that's all in Parliament Review.
1: தொடரும். நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026. ஆகாஷ்வாணி சென்னை படைப்பாக இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ் எல் நானு அவர்கள். நடிப்பு அப்பா ரமேஷ், சி கற்பகம், பி உமாமகேஸ்வரி, பி ராமன், பி வாசுதேவன் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம்.
3: என்னங்க என்னங்க என்ன பதிலையே காணோம்? எங்க போயிட்டார் இவரு? என்னங்க அடடடா, மனுஷனை காலையில எழுப்பி விட்டா இங்க வந்து சோஃபால இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாரு. என்னங்க என்னங்க, எழுந்துக்கிறீங்களா இல்லையா?
4: ஐயோ சரளா, இப்ப எதுக்கு நடு ராத்திரியில எழுப்புறேன்?
3: நடு ராத்திரியா? மணி 7 ஆக போகுது.
4: 7 தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன? என்ன தூங்க விடு, குட் நைட்.
3: இப்ப எழுந்துக்க போறீங்களா இல்லையா?
4: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்சம் லேட்டா எழுந்தா தான் என்னவா?
3: ஞாயிற்றுக்கிழமைனா லேட்டா எழுந்திருக்கணும்னு எந்த சட்டத்துல எழுதிருக்கு? வீட்டு வேலை நிறைய இருக்குங்க.
4: இத பாரு சரள, இது நியாயமே இல்லை. வாரம் முழுக்க ஆபீஸ்ல கடுமையா உழைச்சிட்டு வரேன், இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட.
3: கரெக்ட், இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். சண்டே மட்டும்தான் நீங்க வீட்டுல இருக்கீங்க, அன்னைக்காவது வீட்டு வேலையில எனக்கு உதவியா இருக்கலாம் இல்லையா?
4: ஏன், வாரத்துல 6 நாள் நான் ஆபீஸ்ல நாயா உழைக்கிறேனே, அங்கே எனக்கு உதவியா நீ வரைய இல்லதானே? அதனால இங்கேயும் என்னால உதவி பண்ண முடியாது. குட் நைட்.
3: விளையாடாதீங்க, இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலைன்னு நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன்.
4: லிஸ்டா?
3: பால் பூத்துக்கு போய் கார்டு வாங்குறதுல இருந்து ஒற்றை அடிக்கிறது, தூசி தட்டுறது, துணி எல்லாம் இஸ்திரி பண்றதுன்னு லிஸ்ட் நிறைய இருக்கு. நீங்க இப்ப எழுந்தாதான் எல்லாம் முடிக்க முடியும். எழுந்துருங்க. அட எழுந்துருங்கண்ணா, பல்ல தேய்ச்சிட்டு வாங்க, ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு வைக்கிறேன். எழுந்துருங்க.
4: என்ன சரளா, அது ஸ்கூல் வாத்தியார் பெரும்ப எடுத்துக்கிட்டு பசங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டுற. கடவுளே, நீயே கஞ்சத்தனமா வாரத்துல ஒரே ஒரு சண்டே தான் கொடுத்துருக்க, அதையும் சரளா இப்படி பறிக்கிறது எந்த விதத்துல நியாயம்?
3: அங்க என்ன புலம்பல்? என்னங்க, பேஸ்டும் பிரஷும் எடுத்து வச்சிருக்கேன், இப்ப வரீங்களா?
4: அப்படியே நீயே பல் தேய்ச்சறேன்.
3: விளையாடாதீங்க.
4: சரி சரி வரேன். சண்டேல யாரையும் 9 குறைஞ்சி எழுப்ப கூடாதுன்னு கவர்மெண்ட்ல ஒரு சட்டமே போடணும்.
3: அதெல்லாம் அப்புறம் போட வைக்கலாம், இப்ப சீக்கிரம் வரீங்களா இல்லையா?
4: இரு இரு இரு வரேன். 9 முன்னால எழுப்புறவங்களை கடுமையா தண்டிக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்.
3: என்னது?
4: வந்துட்டேன் வந்துட்டேன். சொல்ல போனா சண்டேனா சூரியனே 9 முன்னாடி உதிக்க கூடாது.
3: இப்ப வர போறீங்களா இல்லையா? உங்களைதான் கேக்குறேன், வரீங்களா இல்லையா?
4: என்ன பண்ணுவேன்,
3: உங்க தலையில ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துவேன்.
4: அஜுஜோ, அம்மாலாம் பண்ணிடாத, அதோ வந்துடுறேன்.
5: அம்மா சரளம்மா,
3: இதோ வந்துட்டேன் வந்துட்டேன். என்ன செந்தாமர இவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு வந்துட்ட?
5: ரெண்டு வீட்டுல ஊருக்கு போய்க்கிறாங்கம்மா, அதான் சீக்கிரம் வந்துட்டேன்.
3: இத பாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வேலையும் ஆகல, அதனால நீ அவசரப்படுத்த கூடாது, கொஞ்சம் நிதானமா வா.
5: அப்ப

0: ஹாப்பியா இருக்கணுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
1: நீ வெட்டியா உட்காந்துருப்பியோ வெட்டாம உட்காந்துருப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. போயிட்டு கொஞ்சம் இருந்து வா, இல்ல இங்கேயே உட்காந்து டிவில சீரியல் பாத்துட்டு அதுக்குள்ள வேலையை முடிச்சிடுறேன்.
0: அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நான் போய் நம்ம கன்சுவா கண்டுக்கின்னு வரேன்.
1: கன்சுவா? அது யாரு?
0: அதாம்மா, பக்கத்து தெரு கோயில்ல மோயா நீல தும்பிக்கையோட குந்திக்கினுக்குறாரு.
1: ஓ, புள்ளையார சொல்றியா?
0: நான் வரதுங்காட்டியும் உன் வேலையெல்லாம் முடிச்சிருமா, இல்லாங்காட்டி பெஜாரா போடும் வரட்டா.
1: என்ன இப்படி அழுத்துக்கிட்டு போற? ஞாயிற்றுக்கிழமை இப்படி அவசரப்படுத்தினா எப்படி?
2: சரளா, நானும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இது ரொம்ப அநியாயம். உனக்கு ஒரு நியாயம், செந்தாமரைக்கு ஒரு நியாயமா?
1: என்ன சொல்றீங்க?
2: ஞாயிற்றுக்கிழமை அவசரப்படுத்த கூடாதுன்னு செந்தாமரை கிட்ட சொல்றேன், ஆனா பாதி தூக்கத்துல நீ எழுப்பி அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு அவசரப்படுத்துறியே.
1: அதுவும் இதுவும் ஒண்ணாங்க, இது வீட்டு வேலைங்க.
2: அது மட்டும் வீட்டு வேலை இல்லாம காட்டு வேலைய?
1: இப்படி வெட்டியா கேள்வி கேட்டது போதும், உள்ள வந்து சீக்கிரம் காஃபியை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வேலையா ஆரம்பிங்க. என்ன அப்படி பாக்குறீங்க?
2: இல்ல, உன் கையில சாட்டை இருக்கான்னு பாக்குறேன். சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் சாட்டையாலே அடிச்சு சிங்கத்தையும் புலியும் வேலை வாங்குவானே, அதே மாதிரிதான் இப்ப பண்ற.
1: சரி சரி சரி, என்ன வர்ணிச்சது போதும், முதல்ல எழுந்துருங்க, வேலையை ஆரம்பிங்க.
2: சரளா, உனக்கு ஒரு பெரிய தத்துவம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அருமையான தத்துவம்.
1: அப்படியா? அப்படி என்ன தத்துவம்?
2: அப்படி கேளு. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஆண்டவன் ஆண்களுக்கு கொடுத்துருக்கு வரப்பிரசாதம். ஆண்கள் வாரம் முழுக்க களைச்சு போய் வராங்கல்ல, அந்த களைப்பை போக்கிக்க ஒரு சந்தர்ப்பமாக தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவன் படைச்சிருக்கிறான். இதை நான் சொல்லணுமா, பெரிய பெரிய மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா?
1: அப்படியா? எனக்கு தெரியாதே.
2: எனக்கே இப்பதான் தெரியும்.
1: என்னதே?
2: இல்ல இல்ல, உனக்கு தெரியாதுங்கிறத இப்பதான் எனக்கு தெரியுங்க சொல்ல வந்தேன்.
1: எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஆனா இன்னொரு தத்துவம் தெரியும்.
2: அப்படி என்ன தத்துவம்?
1: ஆம்பளைங்க வாரம் முழுக்க ஆபீஸ்ல உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சுதந்திர தினம், குடியரசு தினம், பொங்கல், தீபாவளின்னு நிறைய லீவ் அவங்களுக்கு கிடைக்குது.
2: அதுக்கு என்னப்போ?
1: ஆனா பெண்கள் வருஷம் முழுக்க வீட்டுல மாடா உழைக்கிறாங்க, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் கிடையாது, பொங்கல் தீபாவளின்னு லீவும் கிடையாது. சொல்ல போனா அவங்களுக்கு அன்னைக்குதான் ஓவர் டைம் வேலை பார்க்கணும். ஆக பெண்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. இத நான் சொல்லலங்க, இவ்ளோ பெரிய தத்துவத்தை பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க.
2: அப்படியா? எனக்கு தெரியாதே.
1: எனக்கே இப்பதான தெரியும்.
2: என்னது?
1: உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு இப்பதான் தெரியும்னு.
2: என்ன பேசுற நீ? ஆபீஸ்ல வேலை பண்றதும் வீட்டுல வேலை பண்றதும் ஒன்னா? ஆபீஸ்ல மூளைய கசக்கி புழியிடும், எவ்வளவு டென்ஷனை சந்திக்கணும் தெரியுமா? கீழே இருக்கிறவங்க வேலை பண்ண மாட்டாங்க, அவங்க கிட்ட போராடணும், பாஸ் வேற தலைமையில் ஏறி நிப்பாரு, அவரை சமாளிக்கணும், கிளைண்ட்ஸ் என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எரிச்சல் படாம பதில் சொல்லணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். இதுக்கு நடுவில் அப்பப்போ யூனியன் பிரச்சனை வேற, அதை உடனே கவனிக்கலன்னா ஆபீஸே ஸ்தம்பிச்சு போயிடும். இவ்வளவு பிரச்சனைகள் ஆபீஸ்ல தெரியுமா உனக்கு? இதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் கொடுத்து லீவ் கொடுக்குறாங்க.
1: கரெக்டுங்க, நீங்க சொல்றது தான் கரெக்ட். ஆபீஸ்ல கடுமையா தான் உழைக்கிறீங்க, ஆனா பாருங்க வீட்டுல நாங்க உடம்பு முடியுதோ முடியலையோ அலாரம் வச்சு 5 மணிக்கு எழுந்து பால் வரலன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணி, காலையில காஃபி சாப்பிடலனா உங்க மூடு ஆஃப் ஆயிடும் பாருங்க, அப்புறம் டிஃபன் பண்ணி காய்கறி நறுக்கி சமையல் பண்ணி உங்களுக்கு டப்பா கட்டி கொடுத்து, இதுக்கு நடுவுல 1008 ஃபோன் கால், அது வேணுமா இது வேணுமான்னு, அப்புறம் துணியை துவச்சி செந்தாமரை வரலன்னா 10 பாத்திரம் கழுவுறதுலேருந்து வீடு பெருக்கி துடைக்கிறது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு துணியை காய போட்டு அது காஞ்சபுரம் மடிச்சு வச்சு, அப்பப்பா மளிகை கடைக்காரரு, பேப்பர் காரரு, கேபிள் காருன்னு இவங்களெல்லாம் டீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வர விருந்தாளியும் கவனிச்சுக்கிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் அனுசரிச்சு போறது தான்.
2: பாட்டுக்கு அடிக்கிட்டே போற?
1: இல்லங்க, வீட்டுல நாங்களும் இவ்வளோ வேலை விடாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு நாள் லீவு கொடுத்து ரெஸ்ட் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா?
2: ஏதோ வீம்புக்கு பேசுறனே, நீ சொல்ற வீட்டு வேலைகளா விரல் சொடுக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப சுலபமா பண்ற வேலைகள், ஆனா ஆபீஸ் வேலைகளை சமாளிக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்.
1: நீங்க சொல்றது தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. ஆபீஸ் வேலை மாதிரியே வீட்டு வேலையை சமாளிக்கிறதும் கஷ்டம் தாங்க.
2: ஒத்துக்க முடியாது, ஆபீஸ் வேலை தான் கஷ்டம்.
1: நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? ஒரு டீல் வச்சுப்போமா?
2: டீலா?
1: சரி, சவால்னே வச்சுக்கங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன், சமையல்

0: இருந்து எந்த வேலையும் பண்ண மாட்டேன். நீங்க சொன்னீங்களே விரல் சொடுக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட்னு, ரொம்ப சுலபமா பண்ற வீட்டு வேலைகள், அத நீங்களே சமாளிங்க பாப்போம்.
1: என்னால முடியாதுன்னு நினைச்சிய?
0: நான் எங்க அப்படி சொன்னேன், கண்டிப்பா உங்களால முடியும், அதை நிரூபிச்சு காட்டுங்க. இன்னைக்கு முழுக்க நான் எதுலையும் தலையிட மாட்டேன். வீட்டுல யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க தான் சமாளிக்க போறீங்க, என்ன சொல்றீங்க?
1: ஓகே ஓகே, சவால நான் ஏத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன்.
0: என்ன கண்டிஷன்?
1: நான் சவால ஜெயிச்சிட்டா இனிமே ஞாயிற்றுக்கிழமையிலயோ லீவ் நாள்லயோ என்ன 9, 9:30 மணிக்கு முன்னாடி எழுப்பவே கூடாது. வீட்டுல இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணுன்னு ஆர்டர் பண்ணக்கூடாது.
0: அவ்வளவுதானே கண்டிஷனுக்கு? நானும் ஓகே. அதே சமயத்துல எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு.
1: என்னது?
0: நான் சவால்ல ஜெயிச்சா இனிமே வாரம் ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு வீட்டு வேலையில இருந்து லீவ் கொடுத்தே ஆகணும்.
1: ஓகே ஓகே. ஆனா பாவம், உனக்கு வாரம் ஒரு நாள் லீவ் கிடைக்கவே போறது இல்ல.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: சவால்ல கண்டிப்பா நான் தானே ஜெயிக்க போறேன்.
0: சரி சரி, ஆல் தி பெஸ்ட்.
1: எனக்கே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. போனா போறது. உனக்கும் ஆல் தி பெஸ்ட்.
0: ஓ, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு?
2: அம்மா அம்மா,
1: கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, அடுப்புல கறி போட்டிருக்கிறேன், கிளறி கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, யார்ப்பா நீ?
2: அம்மா இல்லைங்களா?
1: ஏன், அம்மா கிட்ட தான் பேசுவீங்களோ, எங்ககிட்டலாம் பேச மாட்டீங்களோ?
2: அது இல்லை.
1: யார்ப்பா நீ?
2: பேப்பர் கடைக்காரருங்க.
1: அதான் காலையிலே பேப்பர் பையன் போட்டு போயிட்டானே.
2: அதுக்காக வரல, போன மாசம் பேப்பருக்கு காசு வாங்க வந்திருக்கேன்.
1: காசா?
2: என்ன காசான்னு கேக்குறீங்க? நீங்க அம்மாவை கூப்பிடுங்க.
1: அது என்ன அம்மாவை கூப்பிடுறது? அதெல்லாம் கிடையாது, எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு.
2: சொல்றதுக்கு எதுவும் இல்ல, இந்தாங்க பேப்பர் பில்லு, 320 ரூபா.
1: 320 ரூபாயா?
2: ஆமா சார், அம்மாவுக்கு தெரியும், நீங்க அம்மா கிட்ட கேளுங்களேன்.
1: மறுபடியும் சொல்றேன், எதுவா இருந்தாலும் எங்கிட்ட தான் பேசணும்.
2: சரிங்க, உங்ககிட்டயே பேசுறேன், பணத்தை எடுங்க.
1: இந்த பாரு, அது எப்படி 320 ரூபான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்.
2: தினம் இங்கிலீஷ் தமிழ்ன்னு ரெண்டு பேப்பர் வாங்குறீங்க, அதான் 320 ரூபா.
1: ஆ, போன மாசம் 3 நாள் பண்டிகை லீவு, அன்னைக்கெல்லாம் பேப்பர் வரல, அதுக்கெல்லாம் காசை கழிக்கணும், கழிக்காம அப்படியே பில்ல போட்டா எப்படி?
2: அது வந்துங்க,
1: நான் யார் தெரியுமா? எங்க ஆபீஸ்ல கோடி கோடியா பணம் பரவலும், அங்கேயே 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன், என்ன யாராலும் ஏமாத்த முடியாது.
2: சரிங்க.
1: என்ன சரிங்க? நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன், 2 நாள்னா கிட்டத்தட்ட 9 ரூபாய். அந்த 9 ரூபாய சம்பாதிக்க நான் எவ்வளவு மூளைய கசக்கி பிழிஞ்சு உழைக்கிறேன் தெரியுமா?
2: இல்ல சார், அம்மா
1: அம்மாவாது அப்பாவாது அதெல்லாம் தெரியாது. 9 ரூபாய் கழிச்சாதான் உனக்கு பணம் தர முடியும், இல்லைனா இடி ஏமாத்துறதுக்கு உன் பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏமாத்து பெருவிடி. அதோட
2: சார், அந்த பில்ல கொண்டாங்க.
1: அந்த பயம் இருக்கட்டும், இந்த பிடி பில்ல மாத்தி கொடு.
2: மாத்தி கொடுக்கறதா? நான் அம்மா இருக்கும்போது வந்து பில்ல கொடுத்து பணம் வாங்கிக்கிறேன். மேட்ரு புரியாம பெருசா பேச வந்துட்டாரு ஆடிட்டர்.
1: ஐயோ, என்ன இப்படி மரியாதெல்லாம் பேசிட்டு போறான்?
0: ஏங்க, அவன் பில்ல நீட்டினா பணத்தை கொடுக்க வேண்டியது தானே?
1: அவன் இஷ்டத்துக்கு பில் போட்டு நம்மள கொள்ளையடிப்பான், அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? நான் உழைச்சி சம்பாதிக்கிற காசு இது, இப்படி கணக்கு பார்க்காம எல்லாருக்கும் அள்ளி வீசுறதுனால தான் நம்ம பட்ஜெட்ல துண்டு விழுந்து மாச கடைசியில விழி பிதுங்க வேண்டியதா இருக்கு.
0: பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா?
1: பெருசா என்ன பேச போற?
0: பேப்பர் கடைக்காரு ஏற்கனவே என்கிட்ட வந்து பேசியாச்சு, பேப்பர் போடாத நாளுக்கெல்லாம் பணத்தை கழிச்சுதான் அவர் பில்லு போட்டு கொடுத்துருக்காரு. அன்னைக்கே காசு கொடுத்துருப்பேன், ஆனா சில்லற இல்ல, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு போயிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி 9 ரூபாய் இல்ல, தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 18 ரூபாய் கழிச்சிருக்காரு. உங்க ஆபீஸ்ல 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க, உங்களை யாரால ஏமாத்த முடியும்? இதெல்லாம் ஏமாத்துறோம்.
1: சரி சரி சரி, அந்த பேப்பர்காரன் இதை என்கிட்ட சொல்லிக்கலாம்ல?
0: அவரு எங்க பேச விட்டீங்க? ஏதோ எல்லாம் உங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி விடாம அவனை கத்திட்டு இருந்தீங்க. உங்க ஆபீஸ்ல கத்தி வேலை வாங்கலாங்க, ஆனா இங்க வீட்டுல கத்தினா வேலைக்காகாது, கத்தாம சாதுரியமா பேசிதான் வேலை வாங்கணும்.
1: ஓ, எனக்கே பாடம் எடுக்கிறியா? எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு முழுக்க லீவுன்னு தானே சொல்லியிருக்க, அப்ப வாய மூடிக்கிட்டு பேசாம உட்காரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னது இப்படி மூக்க உறிஞ்சிட?
0: இல்லைங்க, ஏதோ

0: தீர வாசனை வரல.
1: நான் சொன்ன மாதிரி சாமர்த்தியமா வீட்டு வேலைகளை கவனிக்கிறேனே, அதை பார்த்து உன் வயிறு எரியுது, அதுதான் அந்த தீஞ்ச வாசனை.
0: இல்லைங்க, கிச்சன்லேருந்து தான் அந்த தீஞ்ச வாசனை வருதுன்னு நினைக்கிறேன்.
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது எப்படி கிச்சன்லேருந்து? அய்யோ,
0: எங்க ஓடுறீங்க? என்னங்க என்னங்க என்ன ஆச்சு?
1: இல்ல சொல்ல, அது வந்து அடுப்புல கோஸ் கறி வச்சிருந்தேனா.
0: ஆமா, அதுக்கு என்ன இப்போ
1: கறி? நிஜமாவே கறியா எடுத்து பேப்பர் காரோட பேசிக்கிட்டு இருந்ததுல அடுப்புல வச்சிருந்த கறிய மறந்தே போயிட்டேன்.
0: என்னங்க நீங்க இப்படியா மறந்து போவீங்க? அடுப்புல வேலை பண்ணும் போதுதான் இப்படிதான் பேப்பர் காரு, பால் காரு, கேபிள் காருன்னு எல்லாரும் வருவாங்க. எல்லாத்தையும் சமாளிக்கணுங்க, அதாங்க சாமர்த்தியம்.
1: போதும் போதும், நிறுத்து. வந்து வேணும்னு தான் கோஸ்கரிய தீய விட்டேன். தீய விட்ட கோஸ்கரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ அப்படியா? முதல்ல உங்க முகத்தை தொடச்சுக்கங்க.
1: எதுக்கு?
0: அசடு வழியுது.
2: சரளம்மா சரளம்மா, கன்சுக்கு இன்னைக்கு ரொம்ப சூப்பரா அலங்காரம் பண்ணிக்கிறாங்கம்மா, நீயும் போய் கண்டுக்கிடுவா. சரி, வேலையை ஆரம்பிக்கலாமா?
1: நோ நோ நோ நோ நோ நோ, இப்பெல்லாம் நீ வேலை பண்ண முடியாது. சமையல் வேலையே இன்னும் முடியல, அப்புறம் தான் பாத்திரம் போட முடியும். போயிட்டு அப்புறம் வா, அப்புறம் வா.
2: சார், அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சார், இன்னைக்கு எனக்கு வேற வீட்டில் வேலையே இல்லை.
1: அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்க வீட்டுல இப்ப நீ வேலை பண்ண முடியாது.
2: நீங்க சரளம்மாவை கூப்பிடுங்க, நான் அவங்க கையில பேசிக்கிறேன்.
1: என்ன பெரிய சரளம்மா, இந்த வீட்டுல நான் சொல்றதான் நீ கேட்கணும்.
2: என்ன சார் இவ்ளோ ரஃப்பா பேசுறீங்க? அதெல்லாம் முடியாது சார்.
1: நீ என்ன இப்படி எழுந்து பேசுற? கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல.
2: முடியாது சார், ஓனுனா இப்பயே வேலையை முடிச்சுக்கின்னு போறேன், அதுவும் சரளம்மாக்காக. வானானா நான் என் வீட்டுக்கு போயினே இருக்கேன்.
1: அதெல்லாம் வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போகவே முடியாது. ஆமா, வேலை பண்ணாம சம்பளம் மட்டும் வாங்கலாம்னு பாக்குறிய? விடமாட்டேன் விடமாட்டேன்
2: சார். என்ன சார் ஏமாத்து வேலை, அது இதுன்னு கூவுற?
1: இத பாரு, வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போக முடியாது. வெயிட் பண்ணி வேலையை முடிக்கிற.
2: முடியாது சார். சார் என்ன பெஜாரன ஆளுகிறிய, இதுக்கு ஏன் புருஷனே தேவலாம் போலகுதே. நீ தர மாட்ட, பாவ சரளம்மா உன்னை எப்படிதான் சகிச்சுக்குதோ. நான் வாரேன், எங்க வர்றது? நான் என் வீட்டுக்கு போறேன் போ.
0: தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி நான் செந்தாமரை கிட்ட பேசணும்ல.
1: நீ ஒண்ணும் பேச வேண்டாம், வேலை பண்ண முடியாதுன்னு போயிட்டா போகட்டுமே. இவ இல்லைன்னா உலகமே அஸ்தமிச்சு போயிடுமாண்ண.
0: உலகம் அஸ்தமிச்சு போயிடாதுங்க, ஆனா சமையல் அறையில சிங்க்ல பாத்திரம் குவிஞ்சு போயிடும். எனக்கு வேற லீவ் கொடுத்துட்டீங்க, பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பாவம், எல்லா பாத்திரத்தையும் நீங்க தானே தேய்ச்சி
1: கழுவணும்.
0: வீட்டை கூட்டுறது கூட அப்புறமா பண்ணிக்கலாம். என்ன, வீடு முழுக்க ஒரே தூசியா இருக்கும். தூசுல நடந்தா கைகாலாம் அரிக்கும். பரவாயில்லையா?
1: எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம்.
0: சரிங்க, சமையல் ரெடியா? வயித்த ரொம்ப பசிக்குதுங்க.
1: வயித்த பசிக்காம கைகால பசிக்கும். எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்பதான் ஜவ்வரிசி சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்கு.
3: மா மா,
1: யார் பாணி, உனக்கு என்ன வேணும்?
3: சார், மளிகை சாமான் கொண்டு வந்திருக்க சார்.
1: நான் மளிகை சாமான் எதுவும் கேட்கலையே.
0: சரி சரி, இருங்க இருங்க இருங்க. நான் தான் மாச மளிகை சாமானை ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை சரி பார்த்து வாங்கணும்ல.
1: நோ, டோன்ட் இன்டர்ஃபியர், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம உட்கார்.
3: சார், என்னங்க சார் லிஸ்ட்டு?
1: என்னது லிஸ்ட்டு
3: சார்? சாமான் லிஸ்ட்டு சார், ஒவ்வொன்றா படிங்க, சரி பார்த்துக்கலாம்.
1: என்னப்பா இது, என்னமோ கோழி கறிக்கிற மாதிரி இருக்கு, ஒன்றும் புரியலப்பா. என்னது இது?
3: தமிழ் தான் சார், நல்லா பாருங்க.
1: தமிழா? ஓ தமிழா? ஆமா, இது என்ன ஊப்பா காப்பா பாப்பா ஊக்கும், இதெல்லாம் எங்க வீட்டு சாமானு இல்லையாப்பா, வேற யாருக்கோ போக வேண்டியது இங்க கொடுத்துருக்குற.
3: சார், இந்த வீட்டு சாமான் தான் சார்.
1: இது பாரு, நான் ஊப்பா பீப்பாலாம் ஆர்டர் பண்ணல
3: சார். ஊப்பானா உளுத்த பருப்பு, காப்பானா கல்ல பருப்பு,
1: பாப்பானா
3: பாசி பருப்பு சார்.
1: மாட்டிக்கிட்டேன் இது பாரு, வசமா மாட்டிக்கிட்டேன்.
3: என்ன
1: நீ கொடுத்த லிஸ்ட்டை பாரு, முதல்ல ஒரு ஊப்பா, அதாவது

0: உளுத்தம் பருப்புக்கு பில் போட்டிருக்க. ஓகே, இங்கே பாரு, ஆ ஆ மறுபடியும் கீழே அங்கே ஒரு உப்பாக்கு பில் போட்டிருக்கியே, இப்படி ஃப்ராட் பண்ணி எங்களை கொள்ளை அடிக்கலாம்னு பார்க்குறியா? விடமாட்டேன் விடமாட்டேன். நான் யார் தெரியுமா
1: சார்? அந்த பில்லை கொஞ்சம் கொடுங்க.
0: என்ன
1: கொடுங்க சார்? நீங்கள் சொன்ன மாதிரி மேலே இருக்கிறது உப்பா அப்படின்னா உளுத்தம் பருப்பு தான், ஆனால் கீழே இருக்கிறது உப்பா இல்லை உப்பு. ஊப்பாவுக்கும் உப்புக்கும் வித்தியாசம் தெரியல சார் உங்களுக்கு?
0: நினச்சேன் அது உப்பாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஏன்னா விலையில் வித்தியாசம் இருக்கு. இனிமேல் இது போல் பில்லெல்லாம் கூடாது, உலகமே மாறிட்டு இருக்குப்பா. இனிமேல் தெளிவாக கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு வேணும், இல்லைனா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உங்கள் பேரில் ஆக்ஷன் எடுத்து உங்கள் கடையை சீல் வைக்க ஏற்பாடு பண்ணிடுவேன். என்ன நினச்சிட்ருக்க, நான் யார் தெரியுமா
1: சார்? அந்த பில்லை கொஞ்சம் கொடுங்க.
0: எதுக்கு எதுக்கு எதுக்கு
1: கொடுங்க சார் சொல்கிறேன்.
0: என்ன மளிகை சாமான்கள் பையோட கிளம்புறானவன்? டேடே நில்லுடா நில்லுடா
1: சார், எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறேன்.
0: அதெல்லாம் முடியாது, எங்கள் வீட்டுக்கு மளிகை சாமான் கொண்டு வந்தாச்சு, அதை வச்சுட்டு போ.
1: முடியாது சார், முடியாது. எப்போ எங்கள் கடையை சீல் வைக்கிறத பற்றி பேசுனீங்களோ, இனிமேல் நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. மேற்கொண்டு எதா இருந்தாலும் எங்கள் முதலாளிகிட்ட வந்து பேசிக்கோங்க.
0: என்ன முதலாளிகிட்ட பேசுங்க, நான் யார் தெரியுமா?
2: எங்க எங்க எங்க கொஞ்சம் சும்மா இருங்க.
0: என்ன என்ன சும்மா இருக்கிறது, நான் யாருன்னு இவனுக்கு காட்ட போகிறேன்.
1: நீங்கள் யாராவனாலும் இருங்க சார், அதை பற்றி நான் இங்கே இருக்கிறேன். ஓகேவா?
0: ஆஃப்டர் ஆல் கடையில் வேலை செய்கிற பையனு உனக்கு இவ்வளவு திமிர?
2: ஏங்க சும்மா இருங்களேங்க.
0: நீ சும்மா இரு, மணிக சம்பளம் எடுத்துகிட்டு போடா.
1: போனேன் போனேன், ஆனால் ஒன்று சொல்லிட்டு போகிறேன், இதை நான் சும்மா விட மாட்டேன்.
2: என்னங்க நீங்கள் அவனை இப்படி விரட்டி அனுப்பிச்சிட்டிங்க, மளிகை சாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறான் பாருங்கள்.
0: நான் வெரைட்டி அடிச்சது தான் உனக்கு தெரியுதா? அவன் தப்பு தப்பா நடந்துகிட்டது தெரியலையே.
2: மளிகை சாமான எடுத்துட்டு போயிட்டான், இப்ப என்ன பண்ண போறீங்க?
0: உலகத்துல இவன் கடையை விட்டா வேற கடையே கிடையாது. அதான் இப்ப தெருக்கு தெரு சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்காங்களே, போய் வாங்கிட்டா போச்சு.
2: தாராளமா வாங்குங்க, 2000-3000 அதிகம் செலவு பண்ணுவீங்க. ஏற்கனவே பட்ஜெட்ல துண்டு வேஷ்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே பாத்துக்கங்க. இதுல நான் தலையே இட மாட்டேன். இந்த ஒரு நாள் கூத்துலயே இவ்வளோ கலாட்டாவா?
0: இது கலாட்டா இல்ல, தப்பு தப்பா நடக்கிறத சரி பண்றேன், சிஸ்டம் சரி பண்றேன்.
2: இத பாருங்க.
0: எதுவும் பேசாத, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் நானே சரி பண்றேன்.
1: வேண்டும் வேண்டும்
2: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
1: வேண்டும் வேண்டும்
2: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
1: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
2: என்ன கேட்டா நானும் இங்க தானே இருக்கேன், நீங்களே வெளியில போய் பாருங்க. மன்னிப்பு கேட்கலன்னா உடமாட்டோம்.
0: நிறுத்துங்க,
1: போட்டு
0: என்ன மிரட்டுறீங்களா சத்தியமா இல்ல ஐயா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இங்கே மன்னிப்பு கேக்குறீங்களா இல்ல அல்லார் முன்னாலையும் மைக்ல டக்கரா மன்னிப்பு கேக்குறீங்களா இன்னும் முடிவு பண்ணிக்கோங்க இங்கேயே மன்னிப்பு கேட்க மாட்டேன் வெளியில மைக்லயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் உங்களால முடிஞ்சதை பாத்துங்க இன்னும் எண்ணி பத்தே நிமிஷத்துல இன்னும் நடக்குது மட்டும் பாருங்க ஏகா வாக்க போலாம் வரண்டா தம்பி செல்லுல ஒரே ஒரு மிஸ்டிக்கால்
2: அவ்வளவுதான் கேட்க முடியாது. சரளம்மா சரளம்மா வந்துட்டேன் சேந்தாமரே. சரளம்மா எல்லார் வீட்லயும் வேலை முடிச்சுட்டேன், உங்க வீட்டுல மட்டும்தான் பாக்கி.
3: சேந்தாமரே ஒரு அரை மணி நேரம்
2: அப்படி உட்காந்து டிவியை

0: இல்ல உன் கன்சுவை நாலு சுத்து சுத்திட்டு வா, அதுக்குள்ள அடுப்புல இருக்க வேலையெல்லாம் முடிஞ்சிடும்.
1: என்னம்மா நீ, இன்னைக்காவது சீக்கிரம் வீட்டுக்கு போய் பசங்களை கவனிக்கலான்னு பார்த்தேன்.
0: அடடா, பசங்கன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, உன் சின்ன பையனுக்கு டியூஷன் கேட்டிருந்தல்ல, பக்கத்து தெருவில் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் சொல்லித்தராங்களாம். உன் பையனை அங்கே சேர்த்து விட்டுரு, நான் வேணா கூட்டிகிட்டு போகிறேனே.
1: அப்படியாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, அவன் நல்லா படித்து வரணும், அதான் எனக்கு வேணும். சரி சரி, நீ பொறுமையாக வேலையை கவனி. ஆற நம்பர் அம்மா கூப்பிட்டாங்க, என்ன ஏதுன்னு கேட்டு வர.
0: சரி செந்தாமர, நீ போயிட்டு வா.
2: மா மா, இந்த டூத் பேஸ்ட்டும் ஹேர் ஆயிலும் லிஸ்டில் விட்டு போயிருந்துன்னு சொன்னீங்களே, இந்தாங்கம்மா.
0: ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அடடா, உன்னை இந்த வெயிலில் வர வச்சிட்டேன், கொஞ்சம் மோர் சாப்பிட்றியா?
2: அதெல்லாம் எதுக்குமா, இதெல்லாம் வேணாம்மா. உங்களுக்கு எப்போ என்ன வேணாலும் ஒரு ஃபோன் போடுங்க, வந்து உடனே கொடுத்துட்றேன்.
0: எதுக்கு மறுபடியும் மறுபடியும் இப்படி அசிங்கமாக சிரிக்கிறீங்க?
3: சரளா, நான் சொன்ன போது நீ நம்பலை, இப்போ அது நடந்துருக்கு.
0: என்ன சொன்னீங்க, என்ன நடந்துருச்சு?
3: ஏதோ நான் மன்னிப்பு கேட்கணும், கும்பலை கூட்டுவோம், அது இதுன்னு மிரட்டிட்டு போனாங்களே செந்தாமரையும் இந்த மளிகை கடைக்கார பையனும். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தைரியம் கிடையாதுன்னு நான் சொன்னேன்ல, ஆனால் நீ நம்பலை. இப்போ பார்த்தியா, இப்போ பார்த்தியா, அதை பற்றி எதுவுமே கண்டுக்காம எனக்கு பயந்து திரும்பி வந்திருக்காங்க.
4: என்னது, உங்களுக்கு பயந்தா?
3: ஆமாம், எனக்கு பயந்து தானே பொட்டி பாம்பா அடங்கி வந்திருக்கிறீங்க.
4: ஆடச்சி, நாங்கள் வந்திருக்குது அம்மாவுக்காக, அவங்க வார்த்தைக்காக, உங்களுக்காக இல்லை.
3: என்ன சொல்கிறீங்க?
4: நானும் செந்தாமர் அக்காவும் சொன்ன மாதிரியே இங்கே ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து கோஷம் எழுப்பி உங்களோட வழி பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனால் சரளாம்மா தான் எங்ககிட்ட வந்து பேசி எங்களை சமாதானப்படுத்துறாங்க. அவங்க மட்டும் வந்து பேசி இருக்கலன்னா இந்நேரம் உங்கள் கதை கண்டல் தான். சரளாம்மாவால் நீங்கள் தப்பிச்சிங்க.
3: இதே இது என்னடா புது கதை?
4: இது கதை இல்லை, நிஜம். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இனிமே அனாவசியமாக எந்த மேட்டர்லையும் வேணாம், எங்கள் மேட்டரில் தலையிடாதீங்க. நாங்கள் அம்மா கிட்ட டீல் பண்ணிக்கிறோம், பட்டா?
3: எதுக்கு போய் சிரிக்கிறேன், எதுக்கு எதுக்கு?
0: சிரிக்க கூட உங்கள் பர்மிஷன் கேட்கணுமா?
3: தெரியும் நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு, தெரியும். செந்தாமரை மடிகை கடைக்கார பையன் அவங்க காலில் வந்து சரண்டர் ஆகி எனக்கு எதிராக இப்படியெல்லாம் பேச வச்சுருக்க, இதனால் ஜெயிச்சிட்டோன்னு மனசில் ஒரு நினைப்பு வேறு, அதுதானே?
0: இதை பாருங்கள், நான் யார் காலிலையும் விழலை, யார்கிட்டையும் சரண்டரும் ஆகலை.
3: ஆ, நீ சரண்டர் ஆகாமல் தான் இப்படி பேச போகிறானுங்களா?
0: அப்படி ஏன் பேசினான்னு நீங்கள் தான் அவங்ககிட்ட கேட்கணும்.
3: அதான் சொல்லிட்டேனே, நீ அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசிட்டேன்னு, அதாவது சரண்டர் ஆகிட்டேன்னு.
0: சரண்டர் ஆகலைங்க, அவங்களோட சங்கடத்தை புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்படி ஆளுங்களை கூட்டிட்டு கோஷம் போட்டா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு உங்க ரெண்டு பேர் பேர்லயும் பிரச்சனைக்காரங்கன்னு முத்திரை விழும். அப்புறம் இருக்கிற வேலை போறது மட்டும் இல்ல, வேற எங்கேயும் வேலை கிடைக்கிறதும் கஷ்டம். வேலை கிடைக்கலனா எதிர்காலமே போய் குடும்பத்தோட நடுத்தருவுல நிக்கணும் அப்படின்னு புரிய வச்சேன். அவ்வளவுதாங்க, நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு வழிக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே.
3: வந்து
0: இத பாருங்க, ஆபீஸ்ல நீங்க 100 பேரை திறமையா சமாளிக்கலாம், அவங்க கிட்ட உங்க அதிகாரத்தை காட்டி வேலை வாங்கலாம், நல்ல வேறக்காரன்னு பேர் எடுக்கலாம். ஆனா ஆபீஸ் வேலை வேற, வீட்டு வேலை வேற. வீட்டுல நான் சந்திக்கிறதெல்லாம் அதிகமா படிக்காதவங்க, இல்ல படிப்பறிவே இல்லாதவங்க. அவங்க கிட்ட அவங்க வழியில போய் தாங்க வேலையை வாங்கணும். ரொம்ப கண்டிப்பாவும் இருக்க கூடாது, அதே சமயத்துல ரொம்ப இடமும் கொடுக்க கூடாது.
3: சரி சரி, கடைசியா என்னதான் சொல்ல வர?
0: வீட்டு வேலைங்கிறது ஷேரிங் தாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. இன்னும் சொல்ல போனா கணவன் எந்த உதவியும் செய்ய வேண்டாம், உதவி பண்ற மாதிரி சும்மா கொஞ்சம் பாவலா கட்டினா கூட போதும். அந்த சந்தோஷத்திலேயே மனைவி சலிப்பில்லாம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. இதுதாங்க யதார்த்தம். அதனால என்னால முடியும் உன்னால முடியுங்கிற சவாலே தேவையில்லைங்க.
3: சரளா, என்ன மன்னிச்சிரு, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இன்னைக்கு உனக்கு லீவ் விட்ட மாதிரி ஜென்மத்துக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இனிமே உனக்கு நோ லீவ், முழு தரம் செஞ்சினாலும் நீ ஆன் டியூட்டி, ஓகே?
0: அதுதான் இந்த சரளா கிட்ட நடக்காது.
3: என்னது,
0: வருஷத்துல உங்களுக்கு இவ்வளவு நாள் லீவுன்னு ஆபீஸ்ல கொடுக்கற மாதிரி எனக்கு இவ்வளோ நாள் லீவுன்னு நீங்க கொடுக்கணும்.
3: லீவா?
0: எதுவும் பேச

0: கூடாது. இப்போ ஆடி பண்டிகை வரப்போகுது, என்ன பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க?
1: ஐயோ சரளா, அதெல்லாம் வேண்டாமே.
0: என்ன வேண்டாம், சின்ன விஷயம் தானே, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா?
2: வானொலி நாடக விழா 2026 இதுவரை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எஸ்எல் நானு அவர்கள். நடிப்பு குடும்பத் தலைவராக அப்பா ரமேஷ், குடும்பத் தலைவியாக சி கற்பகம், வீட்டு வேலை செய்யும் செந்தாமரையாக வி உமா மகேஸ்வரி, மளிகை கடைக்காரராக பி ராமன், செய்தித்தாள் விநியோகிக்கும் நபராக பி வாசுதேவன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனவு. மீனா
1: அம்மா,
0: அம்மா எத்தனையோ பாட்டு கட்டிட்டு இருக்கான், இருந்தாலும் இந்த ஒரு பாட்டு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை அடிக்கடி பாடுவான், நாங்களும் கேட்டு பரவச முடியும். இந்த 2 வருஷமா அந்த பாட்டும் இல்லை, அந்த பரவசமும் இல்லை. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

சித்ராங்கி படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடினார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராணி தேனி படத்திலிருந்து

ராணி தேனி படத்திலிருந்து பி. சுசீலா பாடினார் அந்த பாடலை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவளுக்கென்று ஒரு மனம் படத்திலிருந்து.

அவளுக்கு என்று ஒரு மனம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடினார் அந்த பாடலை. நேயர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி நிகழ்ச்சியில் தொடர்வது

மன்மத் லீலை படத்திற்காக வாணி ஜெயராம் பாடினார் அந்த பாடலை. நேயர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி ஒலிபரப்பாகும். இனி தொடர்வது அகத்தியர் படத்திலிருந்து.

நிகழ்ச்சியின் நிறைவாக அகத்தியர் படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. பாடலை பாடினார் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன்.

நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டி வி சங்கர நாராயணன் அவர்கள் பாட்டு, டி வி ராமநாதன் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி இந்த சௌக்கியன தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, காப்பி ராகம், ஆதி தாளம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டிவி சங்கர நாராயணன் அவர்கள் பாட்டு, டிவி ராமானுஜாச்சாருலு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நேர்கள் நினைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு திருச்சி சேலம்
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை ஒலிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:57 மங்கள இசையுடன் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 95, அதிகாரம் இனியவை கூறல். 6 மணிக்கு நிகழ்ச்சி

அறிவிப்புகள் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. படைப்பு சென்னை ஆகாஷவாணி. 6:15 பக்தி மாலை, இதில் TM சவுந்தரராஜன், பி சுசீலா, SM யூசுப், M சௌமியா மற்றும் KJ ஏசுதாஸ் ஆகியோர் பாடியுள்ள பாடல்கள் இடம்பெறும். நாளை காலை 6:15 பக்தி மாலையில். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 7:00 சுழல் விளக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள்.

நாளை காலை 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், காலை 8:00 சிறப்புரை, ஒத்துழையாமை இயக்க தினம் உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். காலை 8:30 தமிழ்நாடு முதலமைச்சர் சா ஜோசப் விஜய் அவர்கள், இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் புத்தகங்களை காவல் படையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. 9:00 அரங்கிசை, விஸ்வேஸ்வரர் புல்லாங்குழன், மீரா சிவராமகிருஷ்ணன் வயலின், சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். காலை 10:00 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலே இனிக்கும், 11:30 சர்வதேச கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி ஸ்டம்ப்டு, 11:47 கேட்டாலே

பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:10 சங்கீத சாரல், இதில் பி லக்ஷ்மிஸ்ரீ அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் வயலின், நெய்வேலி கே கணேஷ் மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை.

பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் 1, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, தொடர்ந்து திரையிசை, 2:30 ஊர்புறத்திலே வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, 3 மணிக்கு நிகழ்ச்சி நிறைவு, மாலை 5:30 திரையிசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம், 7:00 திரைகானம், 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 ஏறும்பூரும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தேன் தேன் தேன் தேனீ வளர்ப்பு குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் சியாம் ஜானவர்கள், தொடர்ந்து இயற்கை வேளாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி நிகழ்ச்சி, 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம், 8:30 மனோரஞ்சிதம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 11:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்கள் இதுவரை கேட்டது நாளை ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

நேரம் இப்பொழுது 11:10. மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:51 தொடங்கும். ஜெய்ஹிந்த்.